கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 17 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 24 நாள். 2026 ஆண்டு

மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குரல் அமுதம்.

நெஞ்சத்தளவில் பொருந்தாத சிந்தையுடையவரை அவர் சொல்லும் நல்ல சொற்களை வைத்து கொண்டு அவரை நண்பர் என நம்பிவிடக்கூடாது. குறள் எண் 825 அதிகாரம் கூடா நட்பு.

நெஞ்சத்தளவில் பொருந்தாத சிந்தையுடையவரை அவர் சொல்லும் நல்ல சொற்களை வைத்து கொண்டு அவரை நண்பரென நம்பிவிடக் கூடாது. குறள் எண் 825 அதிகாரம் கூடா நட்பு.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையோட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம்.
2: நல்ல

தொடக்கம் நல்ல முடிவை தரும். இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம். என்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை. நல்ல விஷயங்களை நினைப்போம், நல்லதை தொடங்குவோம், நல்லதை செய்வோம், நல்ல விஷயங்களை அறுவடை செய்வோம் என்ற நல்ல கருத்தோடு இன்றைய நாளை நாம் துவங்குவோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடல் அழகாபுத்தூர் கணபதி என தொடங்கும் பாடல் வீரமணி ராதா குரலில் ஒலிக்கிறது.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் ஸ்ரீமன் நாராயணா என துவங்கும் பாடல். பாம்பே சகோதரிகள் சி சரோஜா சி லலிதாவின் குரல்களில் ஒலிக்கிறது.

உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். 6:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் தாயே கருமாறி, எல்லார் ஈஸ்வரி குரலில்.

பொறுமை என்பது அவசியமான ஒன்று. விதைத்தவுடன் எவராலும் அறுவடை செய்துவிட முடியாது. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் ஓம் நமச்சிவாய என துவங்கும் பாடல், ஹரிஷ் மற்றும் குழுவினருடன்.

காலம் யாரையும் விட்டு வைக்காது. காலம் உள்ள பொழுது நீங்களும் அதை விட்டுவிடாதீர்கள். 6:23 நிமிடங்களுக்கு ரெயின்போ FM 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல்

துன்பம் அனுபவித்த காலத்தை மறந்துவிடுங்கள், ஆனால் அது உங்களுக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதீர்கள். 6:27 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு, கி. வீரமணியின் குரலில்.

உலகிற்கு அரசனாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனதிற்கு நீங்கள் சேவகனாக இருக்க வேண்டும். 6:34 நாம் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடல் சந்தோஷ கீதம், சாரா நவ்ரோஜி குரலில் ஒழிக்கிறது.

0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மணிக்கான மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மை

0: பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி, தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேகா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல் வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்த் அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் குவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த்

0: டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள முத்துசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எனிதிங் கேன் பி ஸ்டாப்டு நாட் அக்ரிகல்ச்சர்னு ஒரு பொன்மொழி சொல்லப்பட்டது முன்னரே. அந்த காலத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்பவும் இது பற்றி நிறைய பேசப்படுது. உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும். நம்மளை மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் உணவு தானியங்களை இறக்குமதி செய்து சாப்பிட முடியுமா? கட்டுப்படி ஆகாது. அதுக்காகத்தான் விவசாயத்துக்கு நிறைய முக்கியத்துவம் அளிக்கப்படணுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பு சுமார் 13 மில்லியன் ஹெக்டேர். ஒரு ஹெக்டேருங்கிறது 2.5 ஏக்கர். இதில் 7 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தில் வேளாண் தொழில் செய்யப்படுதான். 3.1 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பில் மானாவாரி விவசாயம் நடைபெறுது. அதாவது மழையை நம்பி செய்யப்படும் விவசாயம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான பரப்பில் மானாவாரி நிலங்கள் அதிக சூரிய ஒளி கதிர்களின் தாக்கம், வறட்சி ஆகிய இயற்கை இடர்பாடுகளுக்கு இலக்காகிறது. முத்துசாமி ஐயா, கரிசல் மண், வண்டல் மண், செம்மண் ஆகிய பல்வேறு மண் வகைகளில் மானாவாரி நிலங்கள் இருக்கின்றன. பொதுவாக மானாவாரி நிலம் மண் வளங்குன்றி தான் இருக்கும். குறைந்த மண் ஈரப்பதம், கலர்தன்மை, மேல்மண் இறுக்கம், அடிமண் இறுக்கம் போன்ற இடர்பாடுகளும் காணப்படும் மானாவாரி நிலங்களில். இவற்றையெல்லாம் சரி செய்யணும்னா பயிர் கழிவுகளை நில போர்வையாக பயன்படுத்தணும். கழிவுன்னு எதையும் விவசாயத்தில் ஒதுக்காமல் கழிவு மூலமாக காசு பார்க்க முயற்சிக்கணும். நில போர்வை அமைப்பதனால தண்ணீர் ஆவியாவது தடுக்கப்படும். சோளத்தட்டை, கம்புத்தட்டை, நிலக்கடலை தோல், சூரியகாந்தி தட்டை, மக்குன தென்னைநார் கழிவு போன்றவை மண்ணில் ஈரம் காக்க பயன்படுகின்றன. ஒரு காலத்தில் இந்த கழிவுகளை தீ வச்சு கொளுத்தினதெல்லாம் உண்டு. இவற்றை இப்போ நில போர்வையாக உபயோகிக்கிறாங்க நம்ம விவசாய அன்பர்கள். இதனால் நிறைய பலன்கள். 1, கழிவை எரிப்பதனால் இந்த சூழல் மாசுபாடு அடைகிறது. அதை தடுத்து நிலத்தில் போர்வையாக போட்டு அப்படியே அது மக்கி நல்ல இயற்கை எருவாக மாறிடுது. மண்ணில் இருக்கும் ஈரமும் காக்கப்படுது. முத்துசாமி ஐயா, இனிமேற்கொண்டு எந்த ஒரு வேலை செய்தாலும் அதனால் ஒரு பலன் இல்லை, 2-3 பலன்களாவது கிடைக்குமான்னு பார்த்து செய்யணும். தாவர அரண் அமைப்பது அப்படிங்கிறது அடுத்தது. வெட்டி வேர், கொழுக்கட்டை புல்லு, எலுமிச்சம்புல்லு ஆகியவற்றை தாவர அரணாக அமைப்பதன் மூலம் உள்ளுக்குள்ள எந்த பயிர் சாகுபடி செய்தாலும் அதற்கோர் பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, பெய்கின்ற மழை நீர் வெளியேறாமல் தடுக்கப்பட்டு நிலத்துக்குள்ளே போக வைக்கிறோம். மழை நீர் வெளியேறும்போது இருக்கிற மேல்மண்ணையும் அடிச்சுட்டு போயிடும். நிலத்தில் இருக்கிற மேல்மண் தான் வளமான மண். உங்களுக்கு தெரியும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். நாட்டில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் உண்ண உணவு கொடுக்கணும்னா மானாவாரி நிலங்களில் பயிர் சாகுபடி மேற்கொள்ளணும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

பேச்சில் துணிவு, பேச்சில் இனிமை, உழைப்பில் நேர்மை, செயலில் துணிவு, உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் தான் சொல்றேன். ஒரு நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வீரா கூட வணக்கம் சென்னையில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய பிறந்த நாள், 165வது பிறந்த நாள். அவரை பற்றிய பல விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் ஹரிச்சரண் அண்ட் மதுசி பாடின பாட்டு வாலியுடைய வரிகளை ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கில் உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற படத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. வைகாசி நிலவிங்கிற பாட்டு, சித்திரை மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வைகாசி நிலவிய பாட்டை ப்ளே பண்ணுறோம். ஓகே, ஸ்டேட்யூனு ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

சங்கர் மகாதேவன் வாய்ஸில் முத்துக்குமாருடைய வரிகளில் இந்த பாட்டு கிட்ட பிடிச்சோம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் சத்தம் போடாதே படத்துக்காக அடுங்கு குட்டி செல்லம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. 7:13 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னையில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தேசிய கீதம் மட்டும் கிடையாது,

வங்காளத்துடைய தேசிய கீதத்தையும் அதாவது பங்களாதேஷுடைய தேசிய கீதத்தையும் எழுதிய ரவீந்திரநாத் தாகூருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அமர் சோனார் பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மை கோல்டன் பெங்கால் அப்படிங்கிறதான் அதனுடைய ஆங்கில அர்த்தம். அமர் சோனார் பங்களா அப்படிங்கிற தேசிய கீதத்தை இவர் எழுதினார். அதே மாதிரி ஜனகனமன அப்படிங்கிற இந்தியாவுடைய தேசிய கீதத்தையும் எழுதிய பெருமை ரவீந்திரநாத் தாகூருக்கு உண்டு. அதாவது உலகத்திலேயே ஒரே ஒரு கவிஞர் ரெண்டு நாட்டினுடைய தேசிய கீதத்தை எழுதியிருக்கார் அப்படின்னா அது வந்து ரவீந்திரநாத் தாகூர் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு அப்படிங்கும்பொழுது அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன், இவர் வீட்டில் 13வது குழந்தையாக பிறந்தவர். அதுக்கு முன்னாடியே அத்தனை குழந்தைகள் அந்த வீட்டில் இருந்தாங்க. ஸோ கடைசி பிள்ளையாக பிறந்து உலகமே வியக்கிற அளவில் கவிஞராக இருந்தார், இலக்கியத்தில் புகழ்பெற்றார், ஓவியம் அது 60 வயசில் ஓவியம் வரைகிறது கற்றுக்கிட்டார். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1878 பாரிஸ்டர் பட்டம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்தில் போயிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறார். ஆனால் 2 வருடங்கள் அங்கே படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்வி முறைகள் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு வந்து சாந்தி நிகேதன் பள்ளியை துவங்குறாரு. இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த சாந்தி நிகேதன் பள்ளிகள் வந்து மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற ஒன்றா விளங்குது அப்படிங்கிறதுக்கு ரவீந்திரநாத் தாகூர் மிக முக்கியமான ஒரு காரணம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அண்ட் ஆல்சோ அவருடைய பொன்மொழிகள் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அந்த பொன்மொழிகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். முக்கியமான விஷயம், ஆசியாவிலேயே முதல் முறையாக நோபல் பரிசு பெற்ற ஒருவர் அப்படின்னா அதுவும் ரவீந்திரநாத் தாகூர் தாங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன். அடுத்ததாக வந்து நம்ம கேட்க போகிற பாட்டு தாமிரபரணி படத்துக்காக உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. கே உடைய குரலில் நான் முத்துக்குமாருடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஸ்டேட் யூனித் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு

எறும்பு கூட கிடைக்காது அந்த ஊரில், அப்படிப்பட்ட ஊர் எந்த ஊர் அப்படின்னு முத்துக்குமார் தான் கேட்கணும். அவர் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. சங்கர் மகாதேவன் வாய்ஸில், முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வேல் படத்துக்காக பாட்டு கேட்டு முடிக்கும் பொழுது 7:25 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை தான் கேட்டுருக்கீங்க வீரா கூட. வணக்கம் சென்னையில் இன்னைக்கு ரவீந்திரநாத் தாகூருடைய பர்த்டே அப்படிங்கிறனால அவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, முதன் முதல்ல ஆசியாவிலேயே நோபல் பரிசு வாங்கினவர் இவர் தான் அப்படின்னு சொன்னேன். இவர் எதுக்காக வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 கவிதைகளை எழுதியிருக்காரு. அதில் 2 கவிதைகளாக தேர்ந்தெடுத்து தான் நம்ம வந்து இந்தியாவுடைய தேசிய கீதமாகவும் பங்களாதேஷுடைய தேசிய கீதமாகவும் வச்சிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புக்கு வந்து மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற ஒரு கவிதை தொகுப்பு. அதுக்காகத்தான் 1913 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனோட இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா நினைத்து நினைத்து பார்த்தேன், இவர் நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லையா, அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் நினைச்சு நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள. ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம். சென்னை தான் கேட்டிருக்கீங்க. வணக்கம் சென்னையில. அடுத்ததா 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
1: சைபால்.
3: ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினச்சார். பணம் இருந்தாலே அந்த நினப்பு தானாக வந்துடும். அதனால் இவரும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார். உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும். உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவா. இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்டை பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்கள், இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இது தான்னார். ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்னார் அவர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஊசியை பத்திரமாக வச்சுருக்கணும். நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். குருநானக் சொல்கிறார், இதை பாருங்கள், நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில் பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில் செலவு பண்ணணும். அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்கள், அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போக முடியுமா. இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே 3 அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ அவங்களில் சில பேர் அங்கே இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னென்னா, அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, 3வது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்கே இருக்க பாருங்க, அதுதான் அந்த 3வது அதிசயம் அப்படின்னாராம்.
1: சைபால் வழங்கும் என்று ஒரு தகவல். நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

இப்படி நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். சுனில் சௌகானுக்கே போட்டி போட்டு பாடுற மாதிரி, அபிஷேக் ராய் பாடின மாதிரி பாடிட்டு இருந்தேன். நாமுத்துக்குமாருடைய வரிகள் இந்த பாட்டு கேட்டு முடிச்சோம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூண்டில் அப்படிங்கிற படம். ஓகே, 7:40 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க வணக்கம் சென்னை கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, அதனுடைய வணக்கம் சென்னை கேட்டுருக்கும் போது நெக்ஸ்ட் என்ன மேட்டர் அப்படின்னு எட்டி பார்க்கும்போது, ரவீந்திரநாத்தாவுடைய பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1915 அதாவது 1913 இவர் நோபல் பிரைஸ் வாங்குறாரு, அந்த கீதாஜிங்கிற புகழ்பெற்ற ஒரு கவிதைக்காக, கவிதை தொகுப்புக்காக. அதுக்கு பிறகு 1915 சார்ஜ் ஐந்தாம் மன்னர், ஐந்தாம் சார்ஜ் மன்னர் வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய இலக்கிய திறமையை பாராட்டி அவங்களுக்கு சர் பட்டம் கொடுத்தாங்க. நைட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அந்த காலத்தில். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சர் பட்டத்தை கொடுப்பாங்க இல்லையா, சொந்த மாதிரி சர் பட்டத்தை கொடுத்தாங்க. ஆனால் அந்த பட்டத்தை 1919 ஒரு விஷயத்துக்கு பிறகு அவர் இதனைக்கு தேவையே இல்லை அப்படின்னு திருப்பி கொடுத்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த பிறகு இந்த ஆங்கில அரசு கொடுத்த சர் பட்டம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அதை திருப்பி கொடுத்தார் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். கவிஞர், ஓவியர், அதுக்கப்புறம் வந்து நாடக ஆசிரியர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி, அந்த ஓவியம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 60 ஓவியம் கற்றுக்கிட்டு 1000 ஓவியங்களை அவர் வரைஞ்சிருக்கார். அந்த அளவுக்கு, அதாவது வயசு ஒரு தடை இல்லை, நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வாழ்ந்த ஒரு மனிதர் திரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டு போன நிறைய விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது, நம்மளுடைய லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவருடைய பொன்மொழிகளை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்காக 2 பாட்டு வந்துட்டுருக்கு, ஆனால் ஒரு பாட்டு தான் வருது. நரேஷ் அண்ட் சுஜாதா பண்ண பாட்டு, தபு சங்கருடைய வரிகளில் இமான் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. தபு சங்கர் பயங்கரமாக கவிதையெல்லாம் எழுதுவார், பாட்டு எழுதியிருக்காரு. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாம் சமதோடு

ரெண்டுமே கிடையாது, பக்கத்து வீட்டு பாட்டி. 7:47 ஆகிட்டு இருக்கு. இந்த ஏற்கனவே ஒரு பாட்டு இருக்குல்ல, தோழியா என் காதலியான்ட்டு, அதே மாதிரி அதே ஃபீல்ல வேணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு தெரியல, இப்படி ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூருடைய பொன்மொழிகளை சொல்ல போறேன்னு சொல்றேன். ஸோ வணக்கம் சென்னை, கேட்டுட்டுருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. முக்கியமான பொன்மொழிகள் என்ன அவர் சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 16 பொன்மொழிகளை நமக்கு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான ஒன்று ஃபஸ்ட்டு இருக்கிறது, ஒரு மனிதன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம், இந்த உலகம் வழி நிறைந்தது என்பது அல்ல, அதை மகிழ்ச்சியாக மாற்றுவது அவனால் சாத்தியமாகும் என்பதே ஆகுன்றார். எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்மொழி அப்படிங்கிறத பாருங்க. அதாவது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை வந்து நம்ம நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த உலகம் வழி நிறைந்தது அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது, அதை மகிழ்ச்சியாக எப்படி மாற்றுறது அப்படின்னு அவனுக்கு தெரியும், அதை அவனால் சாத்தியமாகும் அப்படிங்கிறத அவன் நம்பணும் அப்படின்னு தாகூர் சொல்கிறார். இன்னும் நிறைய இருக்குது, வந்து சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம இந்த படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடல் நகர் படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பாட்டு தமிழ்ச்செல்வில் நீங்கள் பேர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்காக தான், உங்கள் பேரை சொல்லி தான் அந்த பாட்டு வரும், அதனால டென்ஷன் ஆகாமல் அந்த பாட்டு கேளுங்க. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

வேற ஏதாவது வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்கலாம். 7:53 ஆகிட்டு இருக்கிற இன்போ எஃப்எம் 101.4 சபேஷ் முரிகளுடைய மியூசிக்ல தேன்மொழி தாஸ் எழுதின பாட்டு, ஹரிஹரன் சாதனா சர்க்கம் சேர்ந்து பாடின பாட்டு கூடல் நகர் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். அடுத்ததா வந்து அஞ்சாதே படத்துக்காக உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூருடைய பொன்மொழிகள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன் அல்லவா. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒற்றையாக இருக்கும் பூ ஏராளமாக இருக்கும் பூக்களை விட கர்வமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. எப்பவுமே வந்து சிங்கிளா இருக்கிறவங்க ரொம்ப ஸ்டபனா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கிறதான் இதுல இருந்து அவர் சொல்ற விஷயம். அதாவது தனியா இருக்கிற பூ கும்பலா கூட்டமா இருக்கிற பூக்களை விட ரொம்ப கர்வமா இருக்கு, சிங்கம் சிங்கிளா தாண்டா வரும் அந்த விஷயம் அந்த மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் உண்மையான சுதந்திரம் என்பது பயத்தில் இருந்து விடுதலை பெறுவது அப்படிங்கிறாரு. உண்மையான

சுதந்திரம் என்பது பயத்தில் இருந்து விடுதலை பெறுவதுங்கிறார். நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரமே கிடைக்காது அப்படிங்கிறதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ 7:55 நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் அஞ்சாதே படத்திலிருந்து மனசுக்குள் அப்படிங்கிற பாட்டு ஸ்வேதா பாடியிருக்காங்க. பிரியனுடைய வரிகள்ல சுந்தர் சி பாபு இசையில வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர் காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஹவர் ரெயின்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வீரா கூட சுறுசுறுப்பா பரபரப்பா வேகமா போயிட்டு இருக்க, எல்லாரும் பத்திரமா எங்க போகணுமோ அங்க போய் சேருங்க அப்படிங்கறத சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவருடைய பொன்மொழிகளை ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்தேன் வணக்கம் சென்னையில், அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வெளிச்சம் போயிருச்சு அப்படின்னு நினச்சி, இரவு வந்துருச்சு, இருள் வந்துருச்சு, வெளிச்சம் போயிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் நட்சத்திரங்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய கண்ணீரே அந்த நட்சத்திரங்களை மறைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து

ஒரு விரும்பத்தகாத சம்பவம் ஏதாவது நடந்துருது, ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லாமல் அதுலேருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதுக்கு போயிடணுங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது, கற்பித்தல் என்பது ஒரு விளக்கை ஏற்றுவது போன்றது, பாத்திரத்தை நிரப்புவது அல்ல அப்படிங்கிற. சும்மா வந்து நீங்கள் டம்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டோ இல்லை வந்து யாருக்கோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு விளக்கை ஏற்றுற மாதிரி, ஒரு சுடரை ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் ரவீந்திரநாத் தாகூர் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து நிகழ்ச்சியில் நம்ம முதல் பாட்டாக ஓரம்போ படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். சங்கர் மகாதேவன், அல்கா யாக்னிக் பண்ண பாட்டு, நா முத்துக்குமாருடைய வரிகளில் ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.

கலந்து எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதேஷ்யாம் திரைப்படத்துல இருந்து அனுராக் குல்கர்னி ஸ்ரேயா கோஷலோட குரல்ல கார்கியோட வரிகள்ல ஜஸ்டின் பிரபாகரனோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திருங்க, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே துளு.

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 9:29 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். என்ன காவியா, ரெயின்போ ராப்ங்கிற மெலடி சாங்ஸ் போட்டா இப்ப என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, ஆமா நாங்க வந்து பழைய காலத்துக்கு போயிட்டு ரீவைன் சாங்ஸ் எல்லாமே கூட போட்டுட்டு வருவோம். எஸ், கலந்த கலவையாதான் வந்து இந்த ரெயின்போ ராப் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலை வேலையில் நீங்கள் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கேட்கலாம், மெலடி சாங்ஸ் கேட்கலாம், கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பழைய காலத்து பாடல்களையும் கேட்டுட்டு அழகாக ஜாலியாக வந்து இன்னைக்கான நாளை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். விதவிதமாக மிக்ஸ்

நேரம் 9:39 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். காத்து வாக்கல ரெண்டு காதல் திரைப்படத்துல இருந்து அனிருதோட குரல்ல விக்னேஷ் சிவனோட வரிகள ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்தாச்சு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் எந்த படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேழம் திரைப்படத்துல இருந்துதான். தீபிகா கார்த்திக் குமார் வரிகள் எழுதி பாடியிருக்காங்க ஜானு சந்தரோட இசையில. கேட்டு இணைந்துருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க இயலாமே தோழு.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

யுவன் சங்கர் ராஜா மற்றும் அதிதி சங்கரோட குரல்ல விருமன் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 9:48 ஆகிட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா எந்த பாட்டு எந்த ஜானர்ல பாடினாலுமே அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குல்ல. எஸ், நிகழ்ச்சியில வந்து நம்ம நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருந்தாலுமே வந்து கருத்து சொல்லலைன்னா எப்படி, எஸ் என்ன சொல்ல போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றி அடையக்கூடிய வேகமான வழி என்ன தெரியுமா? நிதானமா இருக்கிறது. என்ன காவியா காலையிலே கன்ஃபியூஸ் பண்றீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பதட்டப்படாம கொஞ்சம் நிதானமா இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்தையுமே வந்து சுலபமா அடைஞ்சிடலாம் அப்படிங்கறத தான் வந்து இன்னைக்கு கருத்தா நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக வண்டி ஓட்டும் போது மட்டும் நிதானமா போங்க அப்படின்னு சொல்லாம வாழ்க்கையிலுமே கொஞ்சம் நிதானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் எண்ணி துணிக திரைப்படத்திலிருந்து அபிஜித் ராவோட குரல்ல சாம் சியஸோட வரிகள்ல, சாம் சியஸ் தான் இசையும் அமைத்திருக்காங்க. கேட்டு இணைந்துருங்க, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே தூளு.

நேரம் 9:53 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கான மந்திர சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நிதானம். ஒரு அழகான கவிதை ஒன்று படிச்சங்க. அதாவது பரபரப்புகள் மத்தியில் பட்டாம்பூச்சியை கவனிக்கும் ரசனை, அதுதான் நம்ம இயங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து பரபரப்பாக இருக்கணும் அப்படி பார்த்தீங்களா, சொல்லும் போதே வந்து எனக்கு ரோல் ஆகுது. ஆக எப்பயுமே வந்து பதட்டத்தோட பரபரப்பாக சொல்லாமல் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், வார்த்தையுமே வந்து அழகாக அமையும், வாழ்க்கையுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக மை டியர் பூதம் திரைப்படத்திலிருந்து நாகாஷ் அசிஸ்னு சொல்லிக்கலாம். யுகபாரதியோட வரிகளில் தான் டி மானிசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
1: இல்லையே.
0: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4, டைம் செக்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் 1வது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினரின் துணிச்சலுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில்

நடைபெறுகிறது. தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் சந்தனமரம் வெட்டி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தெருநாய் கடித்து காயமடைந்த 7 சிறுவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சைக்கிள் போட்டியின் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வீர் ஷெகான் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ

0: குட் மார்னிங், குட் மார்னிங். 10:03 ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வீரா கூட நான் மட்டும் கிடையாது, என் கூட நான் தனியால வரல, என் கூட வந்து ஆர்ஜே காவியா ஜாயின் பண்றாங்க. வெல்கம் காவியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க வீரா?
0: சூப்பரா இருக்கிறேன். ஆக்சுவலா இவங்க வெறும் காவியா கிடையாது, சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்க சகி ஆர்ஜே காவியா.
1: பரவாயில்ல, நோட் பண்ணிருக்கீங்க.
0: அது சொல்லும் போது நான் உங்க சகி. வெயில் ஆரம்பிச்சிருக்கு, அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு. அக்னி நட்சத்திரம் ஒரு பக்கம் ஆரம்பிச்சாலும் மழை வந்திருக்கு. மழை வந்து அந்த அக்னி நட்சத்திரத்தை கொஞ்சம் அப்படி ஆஃப்
1: தணிச்சிருக்கு.
0: அப்படி தனிச்சு இருந்தாலும் வந்து திடீர்னு என்னைக்காவது வெயில் பயங்கரமா அடிச்சு நம்ம வந்து அப்படியே பொசுங்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குறதுனால
1: இன்னைக்கு
0: கம்ப்ளீட்டா வந்து ஸ்கின் கேர் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு காவியா நிறைய டிப்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இன்னைக்கு நாங்கள் ஷோவை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கெட் செட் கோவை. அதனால எல்லாத்தையும் வரிசையை ரெடியா எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சண்டைக்கோழி படத்துலேருந்து பாட்டு கேட்க போறோம். பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சன் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணலாம். ஓகே, விஜய் யோஸ்தாஸ் ஸ்ரேயா கோஷலுடைய வாய்ஸ்ல பாடல் வந்துட்டு யுகபாரதி வரிகள் யுவன் சங்கராஜா மியூசிக்ல. ஸ்டேஜ் 1 ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுலம்.

0: பத்து மணி பத்து நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ரெயின்போ 91.4 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. ஆர்ஜே காவியா அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் நான் தான் காத்திருக்கிறேன். இந்த பாட்டுல வர்ற மீரா ஜாஸ்மினுடைய கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நீங்க வீட்டுல இருப்பீங்களா?
1: எப்படி இருப்பாங்க?
0: எப்படி இருப்பாங்க? ஓகே, பயங்கர அதிரடியா இருப்பாங்க
1: அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான்.
0: ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது, அப்படி ரொம்ப பவ்யமான அமைதியான பொண்ணு மாதிரியே ஒரு
1: பெர்ஃபார்மன்ஸ் போடவே
0: பெர்ஃபார்மன்ஸ் போடுறது. சரி, ஓகே,
1: சரி.
0: இப்போ வந்து நம்ம எப்படி சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாமா, எப்படி வெயில் இருந்து நம்மளுடைய ஸ்கின்ன பாதுகாத்துக்கிறது?
1: ஒரு ஒரு வார்த்தை இருக்கு, இன்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் வந்து நம்ம முகத்துக்கு வந்து நிறைய தடவுனாலுமே வந்து கிரீம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து உள்ள நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஸ்கின்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு.
0: ஓகே,
1: ஸோ அதனால வந்து சன்ஸ்கிரீன் எல்லாம் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஓகே தான், நெசசரி தான். பட் அதுக்கு முன்னாடி தண்ணிய குடிங்க அப்படிங்கறத
0: தண்ணிய குடிங்க. ஓகே, அதாவது இந்த சன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது SPF 30 அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்றாங்க. SPF 30 என்னன்னு பார்த்தோம்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 30. இந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 30 இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணா அது வந்து 97% அந்த யூவி ரேஸை, அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து பிளாக் பண்ணுமா.

0: 97% தான் பிளாக் பண்ணும், 3% உள்ள விட்டுரும் சரியா. அதனால வெயிலில் போகாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹரிணி பாடின பாட்டு யுகபாரதி வரிகளில் தேவா மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு, பட்டாளத்தான் அப்படிங்கிற படத்திலிருந்து. ஸ்டேட் ரெயின்போ எஃப்எம் 101.4,
1: இங்கே எல்லாமே தூளே.

0: சாதனா சர்க்கம் பவதாரணி அவங்களோட அழகான குரல்ல வாலி வரிகள்ல இளையராஜா இசையில ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்துல இருந்து இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 10:21 ஆகிட்டு இருக்கு.
1: அட்டகாசமான பாட்டு அப்படியே வந்து நம்ம பாடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு பாட்டு.
0: ஆமா, மயக்க நிலைக்கு போயிட்டாரு வீரா.
1: அதனால எப்பெல்லாம் தண்ணி தேவையோ நம்ம குடிச்சிட்டே இருக்கலாம்ன்ட்டு நான் குடிச்சிட்டே
0: இருப்பேன். சூப்பர், அருமை. அடுத்து
1: சன் ப்ரொடெக்ஷனுக்கு வரோம் திருப்பி.
0: சொல்லுங்க, நீங்க தான் ஏதோ வச்சிருக்கீங்க சன்ஸ்கிரீன் பத்தி.
1: ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதாவது சன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது நாம SPF 30 அது மட்டும் போதுமா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா?
0: அதுக்கு மேல கண்டிப்பா இருக்கு. 50 எஸ்
1: SPF 50 என்ன பண்ணோம் 90% கிருத்தியாவுடைய வரிகளில் பாடல் வந்துகிட்டு இருக்க பாரி சேகர் மியூசிக் போட்டிருக்காரு. ஓகே, ஆக்சுவலா காவியாவே எங்க இருந்து வந்திருக்காங்க, பிரான்ஸ்ல இருந்து தான் வந்திருக்காங்க, பாரிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம பாரி சேகர் அவருடைய மியூசிக்ல பாட்டு கேட்க போறோம். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்க எல்லாமே சமதுல.
1: சரி ஓகே, நீயே பேசிட்டு இருக்க, வெளில போயிட்டாங்க, நீ பாட்டு கேளுங்க.

0: பேசுவோமே. பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். 10:27 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ.
1: எஸ்
0: ஆமா, கெட் செட் கோ தான் அப்படின்னு காவியா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில தணிக்கிறதுக்கு வந்து நம்ம போயிட்டு முதல்ல வாங்க வேண்டியது ஒரு பானை.
1: வெளியில போனா வெயில் அடிக்குமே, என்ன பண்ணுவீங்க?
0: அப்படியா, அப்போ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம் அழகா வந்து. ஏன்னா அதுல வச்சு தண்ணி குடிக்கும் பொழுது, இல்லைன்னா வெங்கல சொம்பு வாங்கிக்கலாம், நாட்டாம மாதிரி தீர்ப்பு சொல்றது யூஸ் ஆகும்.
1: ஸோ இதெல்லாம் வச்சு தண்ணி குடிக்கும் போது நமக்கு வந்து இன்னுமே ஸ்ட்ரெயிட்டா போய் ஃப்ரிட்ஜ்ல திறந்து ஐஸ் வாட்டர் குடிக்காம இப்படி எல்லாம் குடிச்சீங்கன்னா வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கறத வீரா வந்து இப்ப பதிவு பண்ண விரும்புகிறாரு.
0: ஓகே, அடுத்தது வந்து இந்த ஹைட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றாங்க. ஈரப்பதம், சருமம் வறண்டு போகாமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து எண்ணெய் பசை இல்லாத மாய்ச்சரைசரை பயன்படுத்துங்கள் அப்படின்னு கூகுள் சொல்லுது. ஓகே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காவியா?
1: என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இயற்கையான மாய்ஸ்சரைசர் ஒண்ணு இருக்குங்க, அது வந்து என்னன்னா கற்றாழைன்ட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற ஜெல்ல நீங்க வந்து அழகா தடவிக்கிட்டீங்கனாலே உங்க சருமத்துல ஈரப்பதம் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். இதுக்காக நீங்க போயிட்டு பிராண்ட் பிராண்டா தேடணும்லாம் அவசியமே கிடையாது.
0: ஓகே, இல்ல எல்லா பிராண்ட்லயுமே கற்றாழை மற்றும் வேம்பு சேர்ந்தது,
1: அதுக்கு நிஜமான கற்றாழையே நீங்க எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன்.
0: ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து மூங்கில் நிலா படத்துல இருந்து, மூங்கில் எதுக்காவது யூஸ் ஆகுமா? மூஞ்சி சரியாகுமா? ஆகாதா? சரி ஓகே, உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காரு அறிமதி வரிகள்ல பாடல் வந்துகிட்டு இருக்கு மூங்கில் நிலா படத்துல இருந்து. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுல ஏன்

0: பத்து மணி 36 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோல எங்க கூட இருக்கிறது
1: காவ்யா.
0: ஓகே, காவ்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க, இப்போ என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாம. சரி காவ்யா, இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வெயில் அதிகமாயிருச்சு, அக்னி நட்சத்திரம் வந்துருச்சு, லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை பெய்யுற மாதிரி இருக்கு, மழை பெய்யும்னு வேற சொல்லியிருக்காங்க வானிலை அறிக்கையில். இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு, இருந்தாலும் இந்த வெயில் அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் உண்மை.
1: கண்டிப்பாக
0: ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கற்றாழை சொல்லிட்டீங்க,
1: கற்றாழை சொல்லியாச்சு,
0: 1/2 கிலோ புளி, அதுக்கப்புறம்
1: கூட 2 கிலோ தக்காளி,
0: 2 கிலோ தக்காளி, இதெல்லாம் எடுத்து தக்காளி போட்ட புளி குழம்பு வச்சிடலாம், கார குழம்பு வைக்கிறோம்.
1: இதெல்லாமே வந்து முகத்துக்கு தடவணும்லாம் சொல்லலைங்க, எல்லாமே அழகா சாப்பிட்டாலே வந்து முகம் வந்து
0: இந்த புளி ஹீட்டு, புளியை சாப்பிட்டா,
1: புளி இல்ல தக்காளி, தக்காளி வந்து சருமத்துக்கு ரொம்பவே நல்லது தெரியுங்க.
0: ஓகே,
1: யா நீங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், எடுத்து சாப்பிடவும் செய்யலாம், பச்சையாவும் சாப்பிடலாம்.
0: பாக்குறதுக்கு தக்காளி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற ஃபீல் வரணும்னா நீங்க தக்காளியை
1: கண்டிப்பா.
0: ஓகே, சோ இதுல எதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய சரும பராமரிப்புக்காக நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்கள் சொல்லுங்கள்.
1: நான் வந்து தயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து முகத்துக்கு தடவிப்பேன்.
0: ஓகே,
1: அது வந்து குளிர்ச்சியை தரும் நமக்கு.
0: சுகர் போட்டேயா? இல்ல
1: சுகர்லாம் இல்லைங்க,
0: அது லசி,
1: லசி ஆயிடும், உப்பு போட்டா மோர் ஆயிடும்.
0: ஓகே,
1: சோ அது பண்ணுவேன். நீங்க என்ன
0: பண்ணுவீங்க? இது ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சிக்கு நான் அப்ளை பண்ணனுமா?
1: குளிக்கிறதே அதிசயம்ங்கறீங்களா?
0: இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து நாம வந்து கல்வனின் காதலி படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். விஜய் யஸ்தாஸ் அண்ட் மதுமிதா பாண்ட பாட்டு, வாலிவுட் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய போஸ்டரை பாத்தீங்கனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது நயன்தாராக்கும் எஸ்ஏ சூர்யாவுக்கும் ஒரே கால் தான், ரெண்டே கால் மட்டும் தான் இருக்கு, ரெண்டு பேர் நிக்கிறாங்கன்னா ரெண்டே கால் மட்டும் தான் நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அது ஒரு ஹாலிவுட் படத்துல அதே மாதிரி ஒரு போஸ்டர் வந்துருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு.
1: இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க அந்த போஸ்டர் வந்து ஒரு 1.5 மணி நேரம் வேடிக்கை பாத்திருக்கீங்க.
0: ஆஹா, கட்டி சோத்தாவுக்கு கூடாது. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதோடு.

0: எரிகிற மழை இது, குளிர்கிற வெயில் இது, கொதிக்கிற நீர் இது, அணைக்கிற தீ இது, இனிக்கிற வழி இதுன்னு போயிட்டே இருக்கு.
1: இதுல எது வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
0: கொளுத்துற வெயில் இதுன்னு சொல்லலாமா? ஓகே, 10:48 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் இருக்கிறது நான், உங்கள் சகி ஆர்ஜி காவியா. இந்த பக்கம் இருக்கிறது நான் தான். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வெயில்ல வந்து உங்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு காவியா கிட்ட கேட்டு நான் உங்கள்ட்ட
1: சொல்லிடுறேன்.
0: சரும பாதுகாப்பு.
1: எஸ்
0: ஓகே.
1: அடுத்ததாக
0: தண்ணி குடிக்கிறது இருக்குல்ல, எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த மூஞ்சி கழுவுறது, முகம் கழுவுதல், ஃபேஸ் வாஷ். நிறைய கிரீம் எல்லாம் இருக்கு, நிறைய ஃபேஸ் வாஷ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி கழுவுறது நல்லதா, இல்ல வந்து சும்மா தண்ணியை போட்டு கழுவினாலே போதுமா? தண்ணியை போட்டு தொடரா அப்படின்ற மாதிரி
1: தண்ணியை போட்டு கழுவுறதுல எனக்கு தெரிஞ்சு அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பல. என்னங்க இது, டாக்டர் ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு.
0: அப்படிதான், நீங்க டாக்டர் மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம், காவியா டாக்டர் காவியா அப்படின்னு. உண்மையிலே
1: அப்படிலாம் இல்லை. என்னன்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்ற, டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒவ்வொரு சருமமுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். இப்போ ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னு, காம்பினேஷன் ஸ்கின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான ஃபேஸ் வாஷை வந்து ரெக்கமெண்ட் பண்ணதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து 2 times வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 வேளைக்கு நம்ம வந்து முகம் கழுவுனா போதுமானது. அதையும் தாண்டி நீங்க கழுவிட்டே இருந்தீங்க ஒவ்வொரு நிமிஷமும் அப்படின்ட்டு
0: பாத்தீங்கன்னா,
1: 3 வேளைக்கும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்து சருமத்துல இருக்கிற ஈரப்பதம் வந்து சுத்தமா போயிடும்.
0: அப்படியா?
1: ஆமா, சருமம் வந்து ட்ரை ஆயிடும்.
0: இந்த பூவுல தண்ணி தெளிக்கிற மாதிரி தண்ணி தெளி வச்சுக்கணுமா? அப்போ
1: அந்த மாதிரி இல்ல, ஒரு 2 தடவை அழகா நீங்க வந்து முகம் கழுவுனாலே போதுமானது அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் முகம் கழுவுறவங்களுக்கு, நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க வீரான்னு எனக்கு புரியல.
0: தண்ணி தெளிச்சுக்கலாமா?
1: தெரிஞ்சு போச்சு.
0: ஓகே, அடுத்தது என்ன பண்ணும், அது மட்டும் போதுமா?
1: அது போதும்ட்டு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து நீங்க ஃபேஸ் பேக்லாம் போடுவீங்க. நீங்க தான் போடுவீங்களே சண்டே சண்டே. ஆனா முகத்துல குக்கும்பரை வந்து வாய்க்கும் கண்ணுக்கும் போட்டு அண்ணாந்து உட்காந்துருப்பீங்க தானே? அப்படி சொல்லாதீங்க.
0: வெள்ளரிக்காய் வாங்கினா கடிச்சு திங்கிறதுக்கே நமக்கு பத்த மாட்டேங்குது. இதுல எங்க மூஞ்சில அது நிறைய இருக்குங்க, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சு
1: மூஞ்சி.

0: ஆமா
1: நீங்க ட்ரை பண்ணிட்டு வேணா சொல்லுங்க நெக்ஸ்ட் ஷோல. ஆமா
0: சரி ஓகே ஓகே. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து மஜா படத்துல இருந்து பாட்டு வந்துகிட்டே,
1: மஜாவான பாடல் தான்,
0: மஜாவான பாடல் தான். இப்ப இந்த பாட்டை வந்து நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அப்படிதான் இருக்கும். சங்கர் மகாதேவன், கருணி, விஜய், அதுக்கப்புறம் சவிதா சேர்ந்து பாட்டிருக்காங்க. யுகபாரதி வரிகள்ல வித்யாசாகர் மியூசிக்ல பாடல் இருந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ FM 101.4.
1: இங்க எல்லாமே தூள்.

0: ஓ மை காட். 10:54 ஆயிட்டு இருக்கு, ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: எஸ்,
0: ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் காவியா சொல்லுங்க.
1: ஃபைனலாக வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிடலாம். சன் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து எல்லாத்தையும் பேசியாச்சு.
0: கம்ப்ளீட்டாக ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு கவர் பண்ணி.
1: ஆமாம், ஆனால் போத்திக்கலாம், பட் வந்து பருத்தி துணியில் இருந்தால் இன்னுமே வந்து பெட்டரானது. ஸோ காட்டன் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்க.
0: மூஞ்சியமாக போத்திக்கிறது
1: அது உங்களுடைய சௌகரியம் தான்.
0: அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த டீச்சர் மாதிரி கொடை பிடிச்சிட்டு போனா நல்லது. அதுவும் வெள்ளை கலர்ல கொடை பிடிச்சிட்டு போனா
1: கருப்பை
0: தலையில உள்ளே வராது, அந்த மாதிரி நல்லா இருக்கும். பிளாக் மட்டும் கிடையாது, எந்த டார்க் கலருமே உங்களுக்கு வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்றதுனால அந்த ஹீட் உள்ள வந்து அப்படியே உள்ள வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வெளிர் நிற ஆடைகளை அணிந்தீர்கள் என்றால் வெயிலில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு
1: என்று வீரா சொல்லி விடுகிறார்.
0: இப்போதைக்கு இங்கிருந்து நான் கிளம்பிக்கிறேன். காவியா வந்து உங்களுக்கு நைட்டு

0: ஒரு மணி வரைக்கும் இங்கே இருந்து ஷோ பண்ணுவாங்க.
1: அப்படி கிடையாது.
0: ஓகே, இதோட அடுத்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாட்டு வந்து ஒரு கல்லூரியின் காதல் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கார்த்திக் பாடியிருக்காரு, முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ FM 101.4.
1: இங்க எல்லாமே சமதுலம்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு நமது படைகள் தயாராக உள்ளது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் உறுதிப்பாடு மற்றும் பாதுகாப்பு படையின் துல்லிய திறனின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான திட்டங்கள்

மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இரண்டாவது நாளாக இன்று சந்தித்து பேசினார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மென்ட் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடம் உள்ளார். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சக்கி ஆர்ஜே காவ்யா. ஸோ இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலம் வந்தாச்சு இல்லையா. ஸோ நம்மளோட உடலை வந்து எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான குறிப்புகள் தான். இதுக்கு முன்னாடி வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து சரும பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்பில் தான் நானும் வீராவும் பேசியிருந்தோம். ஸோ உடல் அளவில் வந்து உடல் நலத்தையுமே வந்து எப்படிலாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குறிப்புகளை தான் வந்து உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். நிகழ்ச்சியில் அழகழகான பாடல்களும் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பெண்ணின் வாழ்க்கை திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலாவோட குரல்ல, வாலி வரிகள்ல ஜி கே வெங்கடேஷோட இசையில கேட்டி நைந்திருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே தூளு.

நேரம் 11:08 ஆகிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, கோடைக்கால பராமரிப்பு குறிப்புகள். ஸோ நம்ம உடல் நலத்தை எப்படிலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான குறிப்புகள்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பல குறிப்புகள் இருந்தாலுமே வந்து முதல் விஷயம், அத்தியாவசியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தண்ணி குடிக்கிறதுங்க. அது சம்மரா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி, அதுக்கு அந்த நீருக்கான அளவுகோல் மாறலாமே தவிர கண்டிப்பா வந்து தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நிறைய பேர் வந்து கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வருத்தமான ஒரு உண்மை. ஸோ என்ன ஆனாலுமே வந்து அழகாக ஒரு பாட்டில் எடுத்துட்டு தண்ணியை வச்சுட்டு அப்பப்போ தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், நம்ம உடலும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும், சருமமும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வடிவங்கள் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் மற்றும் குழுவினரோட குரலில் ஆடலரசோட வரிகளில் சந்திரபோஸோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நைந்துருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூளு.

கர்ஜனை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 11:18 ஆகிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து கோடை காலத்துல வந்து உடல் நலத்தை எப்படிலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான குறிப்புகள்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுல வந்து அடுத்த குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து பழங்கள் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். அதுவும் இந்த மாதிரியான பருவத்தில் பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன்ஸ்லலாம் வந்து எந்த மாதிரியான பழங்கள் சாப்பிடணுன்னுமே இருக்குங்க. நீர் சத்து நிறைந்த பழங்களான தர்பூசணியாக இருக்கட்டும், வெள்ளரிக்காயாக இருக்கட்டும், முலாம்பழமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பழங்கள்லாம் சாப்பிட்றது மூலியமாக வந்து நம்ம வந்து ஹைட்ரேட்டடாக இருப்போம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த வெயில் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கல் தூண் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரலில் MS விஸ்வநாதனோட இசையில் கேட்டி நேந்திருங்க. இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே தூள்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: நேரம் 11:28 ஆகிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, கோடை காலத்துல நம்மளோட உடலாகட்டும் நம்மளோட சருமமாகட்டும் எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற குறிப்புகளை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பருத்தி அந்த அதால ஆன அந்த காட்டன் ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த ஆடைகள் வந்து நீங்க உடுத்துறது மூலியமா வந்து வெயில்ல இருந்து நீங்க உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி மற்ற துணிகளா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னுமே வந்து அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். சருமம் வந்து அந்த இச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பருத்தி உடைகளை உடுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் நல்ல நல்ல பாடல்கள் தான் வந்து உங்களுடன் ரெயின்போல வந்து கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் எந்த திரைப்படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்த்தங்கள் 1000 அப்படிங்கிற படத்துலேருந்து, மலேசியா வாசுதேவனோட குரலில், முத்து பாரதியோட வரிகளில், சங்கர் மற்றும் கணேஷோட இசையில். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்கலாம். கேட்டி நயந்துருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

அம்மாளுக்கு வாய்க்கப்பட்ட தொங்கத்த வேணும், வழிய மாத்திக்க வேணும், இதத்தான் கத்துக்க வேணும். அடிய வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் வாயேண்டி கண்ணம்மா, வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் வாயேண்டி கண்ணம்மா. தூத்துக்குடி சந்த

நேரம் 11:35 ஆகிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். ஸோ நிறைய குறிப்புகள் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக வெயிலில் வந்து தாகம் இருக்கும். அப்போ அந்த தாகம் இருக்கும் போது அதை தணிக்கிறதுக்காக உடனே நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கடைகளில் பார்த்தீங்கன்னா குளிர்பானங்கள்லாம் வாங்கி குடிப்போம். அதிக சர்க்கரை நிறைந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து நம்ம குடிக்கிறது மூலயமா வந்து நிறைய பின்விளைவுகள் தான் நமக்கு ஏற்படுது. அந்த நேரத்துக்கு வந்து அது தாகத்தை தணிக்குதுன்னு நீங்கள் நினச்சாலுமே கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு மாற்றாக என்னென்னலாம் நம்ம வந்து நீர் ஆகாரங்களை வந்து நம்ம பருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், முதல்ல தண்ணி, அதையும் தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் குடிக்கலாம், அழகாக மோர் குடிக்கலாம், நெல் கஞ்சி குடிக்கலாம், அதுக்கப்புறம் தேங்காய் தண்ணி, இளநீர் போன்ற நிறைய இயற்கை பானங்களே வந்து நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பருகுவதன் மூலியமாக வந்து நம்மளோட உடலை வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கண்ணீரில் எழுதாதே அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினரோட குரலில், கங்கை கொண்டனோட வரிகளில், ஷியாமோட இசையில் கேட்டு நினைந்துருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூளு.

நேரம் 11:45 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். எஸ் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை எப்படிலாம் வந்து பராமரிக்கலாம் அப்படிங்கிற குறிப்புகள் தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பொதுவாக வந்து இந்த சம்மரில் வந்து நீங்கள் மதியம் 11 மணிலேருந்து அந்த 3 மணி இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறத வந்து தடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி இல்லை கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற சமயத்தில் வந்து கையில் கொடையோட ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக வந்து

இந்த வெயில் காலத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியோட குரலில் ஷாமுட இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே துளு.

நேரம் 11:54 ஆகிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து நிறைய குறிப்புகள்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்மளோட உடலை வந்து பார்த்துக்க வேண்டியது நம்மளோட எல்லாரோட கடமை. ஸோ பத்திரமா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக இது எப்படி இருக்குது திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகியோட குரலை பஞ்சு அருணாச்சலமோட வரிகளை இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைந்துருங்க, இது ரெயின்போ FM 101.4. இங்கே இயலாமே தூள்.

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: சாகர்மாலா திட்டம் என்பது இந்திய துறைமுகங்களின் மேம்பாட்டு திட்டமாகும். தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் துறைமுகங்களை இணைப்பது, மேம்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கையால் சர்வதேச வர்த்தகத்திற்கு உபயோகித்துக் கொள்வதற்காகவே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. துறைமுகங்களின் மேம்பாடு தவிர துறைமுகங்களுடன் ரயில் பாதை இணைப்பு, விமான போக்குவரத்து, நீர்வழி இணைப்பு போன்றவை உருவாக்கப்படும். இந்த திட்டம் கிழக்கே குஜராத் முதல் மேற்கே ஒரிசா வரை உள்ள கடற்கரைகளில் செயல்படுத்தப்படும். சாகர்மாலா திட்டத்தின் மதிப்பு 70,000 கோடி ரூபாய் ஆகும். இதன் மூலம் பழைய துறைமுகங்கள் சீரமைக்கப்பட்டு புதிதாக சில துறைமுகங்கள் நிறுவப்படும். மேலும் இதில் குளிர்பதன கிடங்குகளும் சேமிப்பு கிடங்குகளும் அடங்கும். இந்த திட்டத்தால் கடல்வழி போக்குவரத்தில் அரசுக்கு 1,000 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கணக்கிட்டுள்ளனர். துறைமுக இணைப்பை அதிகரிக்கவும் துறைமுக தலைமையிலான முன்னேற்றங்களை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு சாகர்மாலா திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்தியாவில் 7,500 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடலோரப் பகுதி மற்றும் 14,500 கிலோமீட்டர் நீளமுள்ள

நீர்வழிகள் உள்ளன. இந்த திட்டம் நாட்டின் துறைமுக உட்கட்டமைப்பை நவீனமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே நேரத்தில் பொருளாதாரத்திற்கு ஊக்கத்தையும் அளிக்கிறது. சாகர்மாலா திட்டத்தின் நோக்கங்கள். சாகர்மாலா திட்டம் துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் முதன்மை முயற்சியாகும். இந்த திட்டத்திற்கு மார்ச் 25, 2015 அன்று மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் கிடைத்தது. இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் கடல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியாகும். நாட்டின் கடலோரப் பகுதி மற்றும் நீர்வழிகளை பயன்படுத்தி தளவாடத் துறையின் செயல்திறனை அதிகரித்தல். துறைமுகங்களுக்கு சரக்குகளை விரைவாக எடுத்து செல்வதற்கு இது உள்கட்டமைப்பை வழங்கும். உள்கட்டமைப்பு முதலீடு மூலம் உள்நாட்டு மற்றும் EXIM எனப்படுகின்ற ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் சரக்குகளுக்கான தளவாட செலவுகளை குறைப்பதே சாகர்மாலா திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் துறைமுக இணைப்பு, சரக்கு விரைவு சாலைகள், கச்சா மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் போக்குவரத்துக்கான புதிய குழாய் வழிகள், கடலோர சமூக மேம்பாடு, முன்னுரிமை உள்ள உள்நாட்டு நீர்வழிப்பாதை மேம்பாடு மற்றும் புதிய மல்டிமாடல் ஆகியவற்றின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட தொடர் திட்டங்களை உள்ளடக்கியது.

0: அவ விளையாடிட்டு இருக்கா?
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: நீராதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:06 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியில அடுத்த ஒரு 1 மணி நேரத்துக்கு உங்களுக்காக சூப்பர் சூப்பரான

பாடல்கள்லாம் போடுறதுக்காக வந்திருக்கிறது நான் உங்க ஆர்ஜே கவிதா. ஸோ நிறைய விஷயங்கள் பேசுவோம். நிகழ்ச்சியிடம் முதல் பாடலாக என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சூடவா படத்துலேருந்து காதல் காதல் அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மண் சித்ரா சேர்ந்து பாடின பாட்டு பழனி பாரதியோட வரிகளில் சிற்பியோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

101.4 இங்கே எல்லாமே தூள். நேரம் 2:12. மன்னிக்கணும், நேரம் 12:12 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே, ஹாய் ஸ்நேகிதியெல்லாம். அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்லாசம் படத்துலேருந்து வீசும் காற்றுக்கு அப்படிங்கிற பாட்டு. உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஹரிணியோட வாய்ஸில், பழனி பாரதியோட வரிகளில், கார்த்திக் ராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதோல்.

ஹரிஹரன் அண்ட் சித்ராவோட வாய்ஸில், அருள்மதியோட வரிகளில், பாபியோட மியூசிக்கில், சொல்லாமலே படத்துலேருந்து சொல்லாதே சொல்ல சொல்லாதே அப்படிங்கிற பாட்டு கேட்டு முடித்தோம். நேரம் 12:22 ஆகிட்ருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலமெல்லாம் காதல் வாழ்க்கை அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு மணி அடித்தால் அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஹரிஹரனோட வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில், தேவாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. ஒரு மணி ஆவா இன்னொரு ஹாஃப் அன் அவர் இருக்குது, இருந்தாலும் ஒரு மணி அடித்தால் பாட்டை கேட்டுவாங்க.

காதல் தேசம் படத்துலேருந்து என்னை காணவில்லை நேற்றோடும் அப்படிங்கிற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அன்ற ஓஎஸ் அருண் உங்களோட வாய்ஸில் வாலியோட வரிகளில் ஏஆர்மன் மியூசிக்கில் பாட்டு கேட்டு முடித்தோம். நேரம் 12:34 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ஃபிம் துண்புள்ளினால் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்மையை வெல்லும் படத்துக்காக குயில் பாட்டு அப்படிங்கிற பாட்டு கிருஷ்ணராஜ் அண்ட் சித்ராவோட வாய்ஸில் வாலியோட வரிகளில் தேவாவோட இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார்.

பயங்கரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி

102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச் சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மைனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியில் அடுத்ததான் என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கோட்டை படத்துலேருந்து வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா அப்படிங்கிற பாட்டு. வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிருஷ்ணராஜ் அண்ட் தேவாவோட வாய்ஸில், வாலியோட லிரிக்ஸில், தேவாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமந்தூள்.

0: நேரம் 12:55 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 90.4 இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்த இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் போட்டாச்சு, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வந்து இந்த நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காதல் கோட்டை படத்துலேருந்து கவலைப்படாதே சகோதரா அப்படிங்கிற பாட்டு தேவாவோட வாய்ஸில், வாலியோட வரிகளில், தேவாவோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 90.4. இங்கே எல்லாமே சமதோல்.
1: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பா.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. இந்த மதிய வேளையில் இனிமையான பாடல்கள் தான் இந்த 1 மணி நேரம் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து பி சுஷிலாவோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் கேவி மகாதேவனோட இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே துளு.

நேரம் 1:04 ஆகிட்டிருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக 1000 கண்கள் என தொடங்கும் பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு. பி சுஷிலாவோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவனோட இசையில் கேட்டு இணைந்துருங்க. இது ரெயின்போ பண்பலை 101.4.

பி சுஷிலாவோட குரல் ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்தேன். இந்த வேளையில நேரம் சரியா 1:11 ஆகிட்டு இருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக குலகுமகள் ராதை திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜனோட குரல்ல, கண்ணதாசனோட வரிகளை, கே வி மகாதேவனோட இசையில கேட்டு இணைந்திருங்க. இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 1:10. நேரம் 1:11 ஆகிட்டிருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து பி சுஷிலாவோட குரலில், மருதகாசியோட வரிகளில், கேவி மகாதேவனோட இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளியை கேட்கலாம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 1:23 ஆகிட்டிருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீங்க. பார் மகளே பார் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டுருக்கு. ராஜலக்ஷ்மியோட குரலில், சுதானந்த பாரதியோட வரிகளில், விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியோட இசையில் கேட்டு இணைந்துருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம் தித்தக்கம்

தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு தகு

குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத்தக்கு குத

தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தக

நேரம் 1:31 ஆகிட்டிருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுஷிலாவுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 1:37 ஆகிட்டு இருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பார் மகளே பார் என தொடங்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜனின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

சுஷிலாவின் குரலில் ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 1:46 ஆகிட்டு இருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக என்னை தொட்டு சென்றன கண்கள் என தொடங்கும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலாவின் குரலில், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 1:54 ஆகிட்டிருக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் டி.எம். சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: நேரம் 2:15. தொடர்வது
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: வானொலி ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்திருப்பது என்பது சாதாரண சாதனை அல்ல, அது உணர்வுகளின் உறவை உருவாக்கிய வெற்றியின் அடையாளம். வானொலி என்பது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமல்லாமல் மனிதர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி காலையில் விழிக்கும் தருணத்திலிருந்து இரவு உறங்கும் நேரம் வரையில் வானொலி அவர்களின் நண்பர்களாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வருகின்றது. ஒரு வானொலி தொகுப்பாளரின் குரல், அவரது சொற்களின் இனிமை மற்றும் உண்மையான அணுகுமுறை, இவை அனைத்தும் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதியும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பகிரும் ஒவ்வொரு கதையும் கேட்பவர்களின் உணர்வுகளோடு இணைந்து அவர்களுக்குள் நம்பிக்கை, நெருக்கம் ஆகியவை உருவாகின்றது. ஒவ்வொரு நாளும் தங்களின் நாளை வானொலியுடன் தங்களுடைய வாழ்க்கையினை தொடரும் நம் உணர்வில் கலந்த ரசிகர்களின் மனதிலிருந்து சில வார்த்தைகள்.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன். எனது பெயர் புவனேஸ்வரி. நிறைய ஆண்டுகளாக வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதில் வரும் கதைகள், கவிதைகள், பாட்டு, ஆன்மீகம் தொடர்பான நிகழ்ச்சிகள், விவசாயம் தொடர்பான நிகழ்ச்சிகள், செய்திகள், கல்வி சம்பந்தமான செய்திகள், இவை அனைத்தையும் கேட்டு பயனடைந்து உள்ளேன். மேலும் எனக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை இருப்பதால் போன் யூஸ் பண்ணுவதை தவிர்க்கிறேன். அதற்காக வானொலி கேட்பதை நான் அதிகப்படுத்தியுள்ளேன். இதனால் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. பல அரிய விஷயங்களையும் நாட்டு நடப்புகளையும் வானொலி மூலமாக அறிந்து கொள்கிறேன். மனதுக்கு இதமாகவும்

0: ஆறுதலாகவும் இந்த வானொலி உள்ளது.
1: என்னுடைய பெயர் டி ஜெயலட்சுமி. நான் அதியமன் கோட்டை டெய்லரிங் வேலை செஞ்சுட்டு வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தென்கட்சிக்கோ சாமிநாதன் அவர்களோட இன்டோர் தகவல் ரொம்ப பிடிக்கும். காலையில் கடைக்கு வந்தது உடனே எப்பம் ஆன் பண்ணாங்கன்னா மறுபடியும் போகிற வரைக்குமே நாங்கள் கேட்கும். 9 மணி வரைக்கும் எப்பம் கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் இருக்கோங்க. அப்புறமா 4 மணிக்கு ஒளிபரப்பு இருக்கிற விடை தேடும் வினாக்கள் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும். அது ரொம்ப விருப்பமாக ரொம்ப கேட்குவோங்க. அந்த நிகழ்ச்சிகள் வந்து கேட்குற டைம் வந்து வேறு எங்கேயுமே எந்த ஒரு மைண்டும் வராது முடிக்குமே உட்காந்து ஒரு மன நினைவோடு கூட கேட்குவோங்க.
2: நான் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் மாலகபாடியிலேருந்து குமரேசன் பேசுகிறேன். நான் ஒரு விவசாயி. விவசாயி சொல்லும்போது நான் சிறு வயதிலிருந்து இந்த வானொலியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சிறு வயதில் நமக்கு அதிகம் வந்து பிரபலமான வானொலி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல் இந்தியா ரேடியோ திருச்சி வானொலி தாங்க. அந்த திருச்சி வானொலியில் நம்ம கேட்டது வந்துங்க இந்த உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைய அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் கேட்டிங்கன்னா நம்ம தென்கச்சையா சுவாமிநாதன் தகவல்கள்லாம் நிறையா பேர்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் இப்படியே இருக்கும்போது எங்கள் வீட்டில் எப்பயுமே வானொலி பெட்டி அப்போவே இருந்தது. ஆனால் நாங்களாம் வானொலி பெட்டி தான் அதுக்கு அப்பா வைப்பார், அதை நாங்கள் கேட்க தான் முடியும். நாங்களாம் போய் அதை எதுவும் தொடவும் முடியாது. அந்தளவுக்கு வானொலி பெட்டி ஒரு போலாகவே இருந்தது நம்ம வீட்டில். நம்மளது தருமபுரி வானொலி பாகமாக கொண்டு வந்தாங்க. தருமபுரி வானொலி வரும்போது அதில் நிறைய விவசாய தகவல்கள்லாம் தினந்தோறும் கூறிக்கொண்டே இருப்பாங்க. தருமபுரி வானொலி வந்ததுனால நமக்கு விவசாய தகவல்களும் நிறைய, நான் விவசாயம் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாகவே இருக்கும். எந்த தகவல் வேணும்னாலும் நம்ம வானொலியில் நம்ம கேட்டுக்கலாம். பாடல்களும் நிறைய கொடுக்குறாங்க.
3: என்னோட பேரு சீதா. நான் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி தான். எனக்கு எஃப்எம் கேட்குற பழக்கம் எப்பிருந்து வந்தது அப்படின்னா, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் வீட்டில் எஃப்எம் ரொம்ப சவுண்டாக வச்சுட்டு நாங்கள் வெளி வேலைகளாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி செஞ்சிட்ருப்போம். அப்படி நாங்கள் வேலை செய்யும்போது எங்களுக்கு வேலையினால் ஏற்படுற களைப்பும் தெரியாது. அதே மாதிரி நாங்கள் எஃப்எம்மை கேட்டு ரசிச்சுக்கிட்டே எங்களுடைய வேலைகளை செய்வோம். எல்லா நிகழ்ச்சிகளுமே பொழுதுபோக்குக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஃப்எம்லேருந்து வர ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்ப உபயோகமானதாகவும் மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமானதாகவும் இருக்குது. எஃப்எம்மில் ஒழிக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலை 6:55 ஒளிபரப்பக்கூடிய மழலை மொழி நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரோட குரலை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மளோட குரலையும் சாமானிய மக்களுடைய குரலையும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கறது வந்து எஃப்எம் கொடுத்துட்டு இருக்கு. மழலை முகலி நிகழ்ச்சியில அழகா அந்த சின்ன குழந்தைங்க ஒரு பாடலாக இருக்கட்டும் ஒரு கதையாக இருக்கட்டும் அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. அதை சொல்லி முடிச்ச உடனே அதுல இருக்கக்கூடிய நெறியாளர் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு பெரிய ஆளான பிறகு நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. அந்த குழந்தைகள் சொல்ற ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ ஒரு அழகானதாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் செய்திகள், தேர்வு செய்யப்பட்ட மிகச்சிறந்த செய்திகளை வந்து எஃப்எம் வந்து கொடுக்குது. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த சிந்தனைகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த சிந்தனையை நிறைவு செய்யும் போது நகைச்சுவையோடு முடிப்பார், அது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பக்கூடிய விடை தேடும் வினாக்கள் முக்கியமான தகவல்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கேட்டவையில நம்மளுடைய குரலோட நமக்கு பிடிச்ச பாடல் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் எஃப்எம்ல ஒலிக்கும் போது ரொம்ப ஆனந்தமா அதையெல்லாம் கேட்டு ரசிப்போம். விவசாய அரங்கத்துல கொடுக்கப்படுற விவசாய குறிப்புகள், அந்த கால்நடை வளர்ப்பு பற்றிய குறிப்புகள் எல்லாமே உபயோகம் உள்ளதா இருக்கு மக்களுக்கு.

0: என்னுடைய பெயர் செந்தமிழ் செல்வி. என்னுடைய ஊர் மாக்கனூர். நான் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தருமபுரி எஃப்எம் 102.5 கேட்பது வழக்கமாக உள்ளது. இதில் ஒளிபரப்பப்படக்கூடிய பல நிகழ்ச்சிகள் என்னை மிகவும் கவர்ந்தவை. அதில் முதலாவதாக மழலை மொழி. இதில் அரசு பள்ளி மாணவர்களினுடைய பல்சுவை நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. அவர்களினுடைய மழலை மொழி கேட்பதற்கு மிகவும் இனிமையாக உள்ளது. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக அருமை. அடுத்ததாக செய்திகள். தேசிய மற்றும் மாநில செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. வயல்வெளி விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் புதிய தொழில் தொடங்கவும் உதவிகரமாக இந்நிகழ்ச்சி உள்ளது. பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக பூவே பெண் பூவே நிகழ்ச்சியானது உள்ளது. பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது. அடுத்து மருத்துவ மலர். மருத்துவருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நோய் பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இந்நிகழ்ச்சியானது உள்ளது. பக்தி மாலை நிகழ்ச்சி. இந்த பக்தி மாலை நிகழ்ச்சியின் மூலம் பழங்கால வரலாற்று கோயில்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பழைய புதிய மற்றும் மனதிற்கு இதமான பாடல்கள் வேலை செய்யும் நேரங்களில் மக்களுக்கு களைப்பு போக்க பயனுள்ளதாக உள்ளது.
1: சிவபிரகாசம், ஆசிரியர் வெண்ணாமல். நமது மண், நமது கலாச்சாரம் மற்றும் நம் மக்களின் அன்றாட தேவைகளை சுமந்து வரும் ஒரு சமுதாய பாலம். 90களில் வானொலி என்பது செய்திகளை அறியும் சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு தோழன். இன்று வானொலிகள் அந்த தோழமையை உள்ளூர் செய்திகளுடன் கலந்து கிராமங்கள் மற்றும் நகரங்களின் இதயத்துடிப்பாக மாறியுள்ளன. எளிய மக்களுக்கு எளிய மொழியில் தகவல்களை தருகிறது. மேலும் விவசாய தகவல்கள், வானிலை மாற்றங்கள், பயிர் சாகுபடி முறைகள், சந்தை நிலவரங்கள் என விவசாயிகளுக்கு தேவையான அத்தனையும் இங்கு கிடைக்கும். கல்வி மற்றும் ஆரோக்கியம். பள்ளி மாணவர்களுக்கான கல்வி பாடங்கள், சுகாதார விழிப்புணர்வுகள் மற்றும் உள்ளூர் மருத்துவர்களின் ஆலோசனைகள். அதேபோல் சமூக விழிப்புணர்வு, பெண் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்த விவாதம். மாற்றத்தின் குரல். ஒரு சிறிய சமுதாய வானொலி எஃப்எம் போன்ற அலைவரிசை மூலம் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பாட்டு பாடும் திறமை உள்ள ஆனால் வாய்ப்பு இல்லாத உள்ளூர் கலைஞர்களுக்கு இது ஒரு மேடை. பெண் ஆளுமை. பெண்களே தொகுப்பாளர்களாக இருந்து பெண்களின் பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் ஒரு தளம். வானிலை எச்சரிக்கை. புயல் அல்லது கனமழை நேரங்களில் உள்ளூர் மக்களுக்கு துல்லியமான உடனுக்குடனான தகவல்களை வழங்கி உயிர்களை காக்கும் பணியை செய்கிறது. வெறும் காற்றில் பரவும் சத்தம் அல்ல, அது நம் சமூகத்தின் ஆன்மா. தகவல்களை விரைவாகவும் உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் நம் வீட்டு வாசல் வரை கொண்டு சேர்க்கும்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டியிலேருந்து சுதாமூர்த்தி பேசுகிறேன். காலையில் எழுந்தவுடனே ரேடியோ தான் போடுவேன். போட்டுட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். காலையில் நிகழ்ச்சி பாட்டு போடுவாங்க, பக்தி பாடலேருந்து. அதுக்கப்புறம் சுட்டி பசங்கள் பேசுறதுலேருந்து நிறைய விஷயங்க, அது பசங்க பேசக்குள்ள அழகாக இருக்கும். அந்த பேச்சு அது கேட்குறதுக்கே டைமிங்கும் செட் ஆகும். இந்த டைமுக்கு இது போடுவாங்க, இந்த டைம்லேருந்து இது கேட்கலாம், இந்த நிகழ்ச்சி இந்த டைம் கரெக்டாக போடுவாங்க, வேலை செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி போட்டாங்களா, இந்த டைம் ஆயிடுச்சு, இந்த வேலையை முடிச்சிடலாம் அது பட்டுக்குள்ள அப்படின்ட்டு நிகழ்ச்சியை கேட்டுட்டே செய்வோம். மாடு ஆடு பிடிச்சிட்டு போவோம். காலையில் நிலத்துக்கிட்ட வேலை செய்யக்குள்ள எங்கனாலும் சரி கூட ரேடியாக இருக்கும், என் கூட எடுத்துகிட்டு போவேன். நிறைய பேர் இப்போ ஃபோனில் கேட்குறாங்க. நிகழ்ச்சிகளும் நல்லா போயிட்டுருக்கு.
3: என் பெயர் உமா. நான் ஒட்டப்பட்டி அவைவழியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு 102.5 எஃப்எம் வானொலி நிகழ்ச்சி கேட்பது மிகவும் பிடிக்கும். நான் காலையில் நியூஸ் கேட்பேன், பிறகு மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்பேன். குறிப்பாக எனக்கு பாடல்கள் மிகவும் பிடிக்கும். பூவே பெண் பூவே நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். அது பெண்களுக்காகவே நிகழ்த்தப்படும் நிகழ்ச்சி. அதை மிகவும் உன்னிப்பாக கேட்பேன். நிறைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவேன்.

0: வானொலி நிகழ்ச்சிகள் மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. தகவல்கள், பொழுதுபோக்கு, கல்வி, ஊக்கமூட்டும் கதைகள் இவை அனைத்தும் ஒரே மேடையில் கிடைக்கிறது. குறிப்பாக உள்ளூர் செய்திகள், சமூக பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் வானொலி மிக முக்கிய பங்கு ஆற்றுகின்றது என்பதை வானொலி ரசிகர்களே தங்களுடைய கருத்துக்களிலிருந்து பதிவு செய்தனர். நிறைவாக வானொலி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிப்பது என்பது ஒரு குரல் மட்டுமல்ல, அது ஒரு உறவு பாலம். இந்த உறவை பேணிக்காக்கும் உணர்வுகள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகள் கடந்தும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.

0: வானொலி ரசிகர்களே தங்களுடைய கருத்துக்களிலிருந்து பதிவு செய்தனர். நிறைவாக வானொலி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிப்பது என்பது ஒரு குரல் மட்டுமல்ல, அது ஒரு உறவு பாலம். இந்த உறவை பேணிக்காக்கும் உணர்வுகள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகள் கடந்தும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

நேரம் 2:30 ஆகுது. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸில் அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு நிறைய பாடல்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நிகழ்ச்சியோட ஃபஸ்ட் பாட்டாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பாளி படத்துலேருந்து ஒரு கோலக்கிளி அப்படிங்கிற சாங்கு, எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 2:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ்ல அடுத்ததா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயகீதம் படத்துக்காக பாடி நிலாவே தேன் கவிதை அப்படிங்கிற பாட்டு, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி சேர்ந்து பண்ண பாட்டு, மூமேத்தா வரிகள்ல இளையராஜாவோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமந்தூளு.

நேரம் 2:47 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 90.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ். இன்றைக்கி 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் தலாசிமியா தினத்தை ஒட்டி டாக்டர் ரத்தவியல் நிபுணர் டாக்டர் ரேவதி ராஜ் அவங்க வராங்க. அவங்களோட லைவ் ஷோ இருக்குது. ஸோ இதில் நேயர்கள் வந்து பங்கேற்கலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்க, விரும்புனீங்க அப்படின்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00038 மற்றும் 2952-00554 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். திரும்பியும் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00038 மற்றும் 2952-00554 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம்.

ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க, போன் எடுத்து டயல் பண்ணுங்க. ரெயின்போ மெலடிஸில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது அர்த்தங்கள் படத்துலேருந்து கேளடி கண்மணி அப்படிங்கிற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியனோட வாய்ஸில், வாலியோட வரிகளில் இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்தங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே செம்மதுள்ளு.

மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபே சிகேமென் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தாலசிமியா தினத்தை ஒட்டி இரத்தவியல் நிபுணர் டாக்டர் ரேவதிராஜ் நம்ம கூட அவங்க கூட நேர்முகம் இருக்க போகுது. ஸோ நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், அவங்களோட கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00-38 மற்றும் 2952-05544 அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். நம்பர் திருப்பியும் சொல்கிறேன், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00-38 அப்படிங்கிற நம்பருக்கும் 2952-05544 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணி நேர்கள் அவங்களோட சந்தேகத்தை டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக சிறைச்சாலை படத்திலிருந்து செம்பூவே பூவே அப்படிங்கிற பாட்டு வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மண் சித்ரா சேர்ந்து பண்ண பாட்டு இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

FM 101.4 இங்க எல்லாமே தூளி. நேரம் 3:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 நீங்க இணைந்திருக்கீங்க. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தலசீமியா தினத்தை ஒட்டி டாக்டர் ரத்தவியல் நிபுணர் டாக்டர் ரேவதிராஜ் அவங்க கூட வந்து லைவ் ஷோ இருக்கு. நேயர்கள் இதில் பங்கேற்கலாம். கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600318 மற்றும் 295205554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம்.

0: ஸோ டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, டாக்டர் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம வந்து வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப சாந்தமாக இருக்கீங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து தலசேமியா பற்றி நம்ம பேச போகிறோம்ல. தலசேமியானா என்ன டாக்டர் ஃபஸ்ட்டு?
1: ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஒரு ஒரு வருஷமும் மே 8ஆம் தேதி உலக தாலசீமியா தினம்னு கொண்டாடுறோம். இதை பற்றி நிறையா பேசணும் அண்ட் நிறையா விழிப்புணர்வு உணர்ச்சி உண்டாக்கணுன்றதுக்காக. தாலசீமியா ஒரு இரத்த நோய். பை பர்த், பிறவியிலேருந்தே இந்த பேஷண்ட்ஸுக்கு அவங்களால ரத்தம் உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ பிறக்கும்போது பார்க்க நார்மலாக இருப்பாங்க. 3-4 மாதம் ஆகும்போது அவங்க ரத்தம் உற்பத்தி செய்யணும். ஏன்னா அவங்க அம்மா வயிற்றில் இருந்த போது இருந்த ரத்தம் எல்லாம் காஞ்சு போயிடுது. அவங்களா ரத்தம் உற்பத்தி பண்ணணும். ஆனால் அதுக்கு வேண்டிய ஜெனட்டிக் மெட்டீரியல் அவங்க உடம்புல இல்லை. அதனால் மாதம் மாதம் பிளட்டு ஏற்றினாதான் உயிர் வாழ முடியும். ஸோ இது தொடர்ந்து லைஃப் லாங் மந்த்லி பிளட் ஏற்றணுன்ற ஒரு கண்டிஷன். மற்ற உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்யுது. ஸோ மூளை, இருதயம், கல்லீரல், கிட்னி எல்லாம். ஸோ ஆனால் மந்த்லி ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போய் ரத்தம் ஏற்ற வேண்டிய நிலைமை. அண்ட் ரத்தம் ஏற்றுறதுனால வரக்கூடிய இரும்பு சத்து உடம்பில் சேரக்கூடிய பிரச்சனை, அதுக்கு வேண்டிய மாத்திரை மருந்து அதையும் போடணும், செக்கப்புக்கெல்லாம் போகணும். ஸோ ஒன்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்தியா வந்து இப்போது தாலசீமியா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்துலேயே மேக்ஸிமம் தாலசீமியா பேஷண்ட்ஸ் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. அதனால் இதை பற்றி இன்னும் நிறையா பேசணும், உங்களை மாதிரி ஷோ நிறைய பேர் பண்ணணும்.
0: நன்றி டாக்டர். இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குன்னா இதுக்கான காரணம் என்ன டாக்டர்?
1: ஸோ தாலசீமியா அது ஜெனட்டிக் பிரச்சனை, மரபணுக்களால் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ நம்ம நாட்டில் 3% இருக்கிறவங்க, 3 பேர் தாலசீமியா கேரியர், அதாவது ரத்தம் உற்பத்தி பண்ணுறதுக்காக வேண்டிய ஜீன்ஸ் அவங்க உடம்புல 2 ஜீன்ஸ் இருக்கணும். நம்மளோட உடம்புல 1 அம்மா கிட்டேருந்து 1 அப்பா கிட்டேருந்து ரத்தம் உற்பத்தி செய்கிறதுக்கு வேண்டிய ஜெனட்டிக் ஸ்ட்ரென்த் வேணும். ஆனால் இவங்களுக்கு 1 தான் இருக்குது. இது தாலசீமியா மைனர் இல்லைனா கேரியர்னு சொல்கிறோம். அப்படி தாலசீமியா கேரியராக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எந்த குறைபாடும் தெரியாது. ஒரு சின்ன இரத்த பரிசோதனை செஞ்சால் இவங்க தாலசீமியா கேரியர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கேரியராக இருந்தால் அவங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களும் கேரியராக இருந்தால் 2 கேரியர் சேர்ந்து குழந்தை வரும்போது 25% சான்ஸ் அந்த பேபி தாலசீமியா மேஜரோட பிறக்கிறது. அதில் தான் ஒரு ஜீனும் இல்லை ரத்தம் உற்பத்தி பண்ணுறதுக்கு. அதனால் அவங்களுக்கு லைஃப் லாங் பிளட்டு தேவைப்படுது. ஸோ 3% நம்மளோட நாட்டில் தாலசீமியா கேரியர் இருக்கிறதுனால ஒரு ஒரு வருஷமும் 10,000 குழந்தைகள் பிறக்கிறாங்க தாலசீமியா மேஜரோட. அண்ட் இது டயக்னோசிஸ் கூட நிறையா இடத்துல நடக்கிறது இல்லை. வெள்ள காமால இல்லை வெறும் மூச்சு வாங்கி இறந்துட்டாங்க அப்படின்னு நிறையா இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டிலேயே தெரியாமல் போயிடுது.
0: ஓ, 10,000 குழந்தைங்களுக்கு மேலே இந்த மாதிரி பிறக்க வாய்ப்பு இருக்கா? ஓகே. கேரியர் அப்படின்னு சொன்னீங்களே, கேரியர்னால் என்ன டாக்டர் அது?
1: கேரியர்னால் அவங்களுக்கு அந்த நோய் எதுவும் கிடையாது, ஆனால் அது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கேரியராக இருந்தால் இதனால் நமக்கு எந்த குறைபாடும் கிடையாது. ஹீமோக்ளோபின் லேசாக கம்மியாக இருக்கலாம், 10 கிராம், 11 கிராம், 12 கிராம்க்கு பதிலாக. ஸோ பட் 2 கேரியர்ஸ் திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய குழந்தைக்கு மேஜர் தாலசீமியா வரக்கூடிய வாய்ப்பு 25%. ஸோ இது ப்ரெக்னன்சியில் உங்கள் டாக்டர்கிட்ட போய் தாலசீமியாவுக்கு உண்டான டெஸ்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இது வராமல் தடுக்கலாம்.
0: 2 பேரும் இருக்காங்கன்னா இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுனால அந்த மாதிரி வருமா?
1: ரொம்ப கரெக்ட். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நிறைய சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணுறாங்களோ அங்கே தாலசீமியா மேஜர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தருமபுரி, சித்தேரி அந்த பகுதியிலலாம் ரொம்ப அதிகமாக மேஜர் தாலசீமியா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த மலைவாழ் பகுதியிலலாம் நிறைய பேர் அதே கிராமத்துக்குள்ள அதே அவங்க சொந்தக்காரங்க அதுக்குள்ளேயே நிறைய திருமணம் செய்கிறதுனால.
0: ஓகே ஓகே. அப்போ வேறு சொந்தத்தில் அப்பாற்பட்டு கல்யாணம் பண்ணால் அது வந்து அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா?
1: அப்படியும் இல்லை. பிகாஸ் தாலசீமியா கேரியர் யார் இருப்பாங்க நம்ம நாட்டில் அது சொல்கிறது கஷ்டம். ஸோ

0: ப்ரெக்னன்சின்னு நம்ம வந்தோன்னா நிறைய டெஸ்ட் பண்ணுறோம். ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கா, சுகர் பிரச்சனை இல்லையா, ஹெச்ஐவி இல்லையா, ஹெப்படைட்டிஸ் பி இல்லையா, அதோட கூடவே தலசீமியா கேரியர் இல்லையான்ற டெஸ்ட்டையும் சேர்த்து செஞ்சால் அப்போது இந்த மாதிரி பிரச்சனை நம்ம குழந்தைக்கு வராமல் தடுக்கலாம்.
1: இப்போ வந்து அப்போ டெஸ்ட் எடுக்கிறது வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்கள்கிட்ட ஒரு வாட்டி டெஸ்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க?
0: கன்சீவ் வர்றதுக்கு முன்னாடியும் செய்யலாம், இல்லை கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும். ஏன்னா 12 வாரத்துக்குள்ளே நம்ம அந்த டெஸ்டெல்லாம் செஞ்சோன்னா குழந்தைக்கு எப்படி அது வராமல் தடுக்கலான்னு நம்ம அந்த கப்பலுக்கு கவுன்சிலிங் பண்ணலாம்.
1: குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது வரும் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை பிறந்த வயிற்றில் இருக்கும்போதே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுமா டாக்டர்?
0: ஸோ இது மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்றதுனால குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம டயக்னோசிஸ் தான் செய்ய முடியும். இது மேஜர் தாலசீமியா, மாதம் ஒரு முறை நம்ம பிளட்டு போடணும். ஸோ டயக்னோசிஸ் செஞ்சு சப்போர்ட் செய்ய முடியுமே தவிர தவிர்க்க முடியாது. ஆனால் ப்ரெக்னன்சி போதே தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேபியை டெஸ்ட் செஞ்சு அந்த மாதிரி பிரச்சனை வராமல் அவங்களுக்கு உதவி செய்யலாம்.
1: இப்போ வயிற்றில் இருக்கும்போது வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்?
0: ஸோ 25% சான்ஸ் பேபி அஃபெக்ட் ஆகிறதுக்கு, 75% நார்மல். ஸோ 75% குரூப் குட் குரூப்பில் இருந்தாங்கன்னா ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணுறாங்க. 25% அஃபெக்டட்னு வந்தால் முதலே அபார்ஷன் செய்யறோம்.
1: அபார்ஷன் வரைக்கும் போகும். இது குழந்தைங்களோட வளர்ச்சி எதுவும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போது?
0: ஸோ மேஜர் தாலசீமியா இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் நம்ம கரெக்டாக 10 கிராமுக்கு மேலே வச்சுருக்கணும். மாதம் ஒரு முறை ரத்தம் ஏற்றி அது கரெக்டாக பிளட் ஏற்றி அவங்க உடம்புல இரும்பு சத்து சேராமல் இருக்கிறதுக்கு டெய்லி மாத்திரை மருந்து அதெல்லாம் கொடுத்தோன்னா தென் வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படாமல் எல்லாம் நார்மல் வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் அது அந்த குடும்பத்துக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். பிகாஸ் எவ்ரி மந்த் வேலைக்கு லீவ் போட்டு அவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், டெஸ்ட்டுக்கு வரணும், எக்ஸாம் போது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு வரணும். ஸோ இதெல்லாம் லைஃப் லாங் பண்ணணும்னா கஷ்டம்.
1: ஓகே, இப்போது ஒரு ரெண்டு கேள்வி எனக்கு இருக்குது. ஒன்று என்னென்னா மேஜர் அப்புறம் வந்து மைனர் தலசீமியா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிடுங்க டாக்டர்.
0: மைனர் தலசீமியானா நமக்கு அது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கேரியர் இல்லைன்னா மைனர் தாலசீமியா இல்லை ட்ரெயிட், இது மூணுமே அது எல்லாம் அதே டெர்மினாலஜி தான். ஸோ எனக்கு ரத்தம்லாம் தேவைப்படாது, ஹீமோக்ளோபின் லேசாக கம்மியாக இருக்கும். வேறஸ் மேஜர் தாலசீமியாவில் ரத்த அணுக்கள் செய்யறதுக்கு வேண்டிய மரபணுக்கள் ஜெனட்டிக் ஸ்ட்ரென்த் எதுவுமே கிடைக்கல, அதனால் ரத்தம் உற்பத்தி செய்ய முடியாது. மாதம் மாதம் பிளட் ஏற்றினா தான் அவங்களால உயிர் வாழ முடியும்.
1: ஓகே, இப்போ இது வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து என்னென்ன டாக்டர்?
0: ஸோ நம்ம நாட்டில் நிறையா ஜெனட்டிக் கேரியர்ஸ் தாலசீமியா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ இல்லை. மைனர் தாலசீமியா இல்லை கேரியர் ஆஃப் தாலசீமியா நிறையா மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பஞ்சாப், பெங்கால் அந்த மாதிரி இடத்துல நிறையா இருக்குது. ஸோ எங்கெல்லாம் நிறையா மழை பெய்யுதோ அங்கே நிறையா மலேரியா இருக்குது. மலேரியா கொசுவினால் வரக்கூடிய நோய். ஸோ மலேரியா சிகப்பு ரத்த அணுக்களை பாதிக்கக்கூடிய நோய். ஸோ தாலசீமியா கேரியராக இருந்தால் நமக்கு நேச்சுரலாக மலேரியா வராமல் நேச்சர் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ ஒரு 3% நம்ம நாட்டில் தாலசீமியா கேரியராக இருக்கும். ஸோ அப்படி கேரியராக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தைன்னு பிளான் பண்ணும்போது நம்ம பார்ட்னரும் தாலசீமியா கேரியராக இல்லையான்னு பார்த்து ப்ரொசீட் பண்ணால் நல்லது. இப்போ நீங்கள் துபாய்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நான் கல்யாணம் செஞ்சுக்கணுன்னா தாலசீமியா கேரியரா இல்லையான்ற டெஸ்ட்டு, சிம்பிள் ரத்த பரிசோதனை செஞ்சாதான் அந்த திருமணத்தையே பதிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் நம்ம நாட்டிலையும் வந்ததுன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வராமல் கண்டிப்பாக தவிர்க்கலாம்.
1: எனக்கு இன்னொரு சந்தேகம் ஒன்று இருக்குது டாக்டர். இப்போது கன்சீவ் ஆகிட்டு அது குழந்தைக்கு வந்து இருக்குது தாலசீமியா இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அபார்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அதை அவாய்ட் பண்ணுற நிலைமையை தாண்டி போகிறப்போ வந்து குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா, இப்போது அம்மாவுக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொன்னீங்க, குழந்தைக்கும் அது வந்து வயிற்றில் இருக்கும்போது எப்படி அதை பண்ண?
0: அது ஒன்றும் செய்ய முடியாது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் செய்கிறோம், மாதம் மாதம் ரத்தம் போட்டு தான். ஏன்னா இந்த வருஷம் உலக தாலசீமியா தினம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மெயின் தீம் என்ன? இட்ஸ் கால்ட் ஹிடன் நோ மோர் ஃபைண்டிங் தி அன்டயக்னோஸ் சப்போர்ட்டிங் தி அன்சீன். ஹிடன் நோ மோர்னா இதை பற்றி பேசாமல் ஒழிச்சு மறைச்சு வச்சுருந்ததுனால தான் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. எல்லாம் ரத்த குறைபாடுன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி

0: 10,000 சில்ட்ரன் எவ்ரி இயர் ஒரு ஒரு வருஷமும் நம்ம நாட்டில் பிறக்கிறாங்கன்றதை பற்றியே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தாலசீமியா பற்றி நிறையா பேசணும், பரிசோதனை பண்ணணும், ப்ரெக்னன்சி போது பார்த்துக்கணும் அப்படின்றது அது நிறையா பேருக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் உதவி செய்ய முடியும். அண்ட் யாருக்கு டயக்னோஸ் ஆயிருக்கோ அவங்கள சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா அவங்க எதுவுமே சப்போர்ட் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மாதம் ஒரு முறை பிளட்டு ஒருத்தருக்கு வாழ்நாள் முழுவதும் தேவைன்னா நிறையா பிளட் டோனர் தேவை. ஸோ இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிளட் டோனர் நிறைய பேர் முன் வந்தாங்கன்னா அவங்களும் நார்மல் வாழ்க்கை வாழ முடியும்.
1: ஓகே, ரத்தம் கொடுக்கறத வந்து ஊக்குவிக்கணும் நம்ம.
0: கரெக்ட், கண்டிப்பாக.
1: ஓகே டாக்டர், இன்னொரு டவுட்டு, குழந்தைக்கு வந்து நீங்கள் பிளட் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாது, வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல. இப்போ மாதம் மாதம் வந்து நீங்கள் ரத்தம் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் உள்ள மாதத்துக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராதா? அது எப்படி சர்வே ஆகும் அங்கே குழந்தைங்க?
0: ஸோ நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அது ஃபீட்டல் பிளட், ஃபீட்டல் ஹீமோக்ளோபின்னு சொல்கிறோம், அந்த ரத்தம் வேறு. அது வந்து பிறந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடியது அடல்ட் பிளட். ஸோ நம்ம பிறந்ததுக்கப்புறம் ஃபீட்டல் பிளட் வந்து அடல்ட் பிளட்டாக மாறுது 3-6 மாதத்துக்கு டைமில். ஸோ பேபி பிறக்கும்போது ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஃபீட்டல் பிளட்டு செய்கிறதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் வெளியில் வந்ததும் அடல்ட் பிளட்டு செய்யறதுக்கு வேண்டிய மரபணுக்கள் தான் கிடையாது. ஸோ ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்கிறது அவங்களா அடல்ட் பிளட் செய்ய வேண்டிய நேரத்துக்கு இல்லாததுனால மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் நம்ம வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் டயக்னோசிஸே செய்கிறோம். ஏன்னா பிறக்கும் போது நார்மலாக இருப்பாங்க.
1: ஓகே, அதை பிறக்கும் போதே அப்போ இருக்குமா?
0: இல்லை பிறக்கும் போது இருக்கும், ஆனால் நம்ம டயக்னோசிஸ் செய்ய முடியாது, ஏன்னா தெரியாது வெளியிலேருந்து எந்த சிம்டம்ஸும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரத்தம் கம்மி ஆகும் போது தான் தெரிய வருது.
1: இப்போ பிளட்டு மாற்றாமல் இருந்தோன்னா என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு டாக்டர்?
0: ஸோ நார்மலாக நமக்கு ரத்தம் தான் ஆக்சிஜன் கொடுக்குது ஒரு ஒரு உறுப்புகளுக்கும். ஸோ 3-6 மாதம் நம்ம ஸ்லோவாக அந்த குழந்தை வெளுத்து போய் மூச்சு வாங்கி சாப்பிட முடியாமல் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அதை போராட முடியாமல் ரொம்ப வீக்காக அட்மிஷனுக்கு வராங்க. பிளட்டு ஏற்றினா ஆனால் மீதி எல்லாமே நல்லாயிடும். பட் மாதம் ஒரு முறை ஏற்றுற ரத்தம் அது ஒரு 4 வாரம் தான் நம்ம பாடியில் தங்குது, அதனால தான் எவ்ரி மந்த் ஏற்றணும்.
1: இது குழந்தைகளுக்கு மட்டும்தான் வருமா இல்லை பெரியவங்களுக்கும் அது திடீர்னு வருமா? இப்போ பிறக்கும் போதே இல்லாத சொல்கிறேன்.
0: ஸோ தாலசீமியான்றது இது ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர். ஸோ குழந்தை பருவத்தில் டயக்னோஸ் ஆகாதவங்களுக்கு திடீர்னு வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் அது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ன்றதுனால லைஃப் லாங் மாதம் மாதம் பிளட்டு ஏற்றி தான் ஆகணும். இதுக்கு ஒரே ஒரு சிகிச்சை முறை தான் இப்போ இருக்குது, இது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு சொல்கிறோம், மஜ்ஜமாத்து சிகிச்சை. ஸோ அது செஞ்சால் ஃபுல்லாக குணமாயிடலாம்.
1: ஓகே, இப்போது பிளட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு தெரியாமல் கூட போய் பிளட்டு கொடுத்தாங்கன்னா மற்றவங்களுக்கு இது போயிட வந்துடுற வாய்ப்பு இருக்கா?
0: ஸோ தாலசீமியான்றது இப்போ இட்ஸ் அ ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஸோ தொத்து வியாதி இல்லை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னால் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது.
1: ஓகே டாக்டர், இது வந்தால் ஆரம்ப அறிகுறி வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஸோ ஒரு குழந்தை வளர்ச்சி மாதம் ஒரு முறை நம்ம செக்கப் எல்லாம் போகும்போது ஹைட்டு வெயிட்டெல்லாம் வளரணும், க்ரோத் இல்லாமல் ஹீமோக்ளோபின் நார்மல் 12 கிராம் இருக்கணும், அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டு கம்மி ஆகுது, இல்லை கல்லீரல் மண்ணீரல் வீக்கமாக இருக்குது, இல்லை கண் மஞ்சளாக இருக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் தாலசீமியா மேஜர் டயக்னோசிஸ்க்கு. அதுக்கப்புறம் ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்தா ஃபீட்டல் பிளட் மட்டும்தான் இருக்குது, அடல்ட் பிளட் இல்லாததுனால இது மேஜர் தாலசீமியான்னு நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போது இரும்பு சத்து ரொம்ப நல்லதுன்னு இரும்பு சத்து அதிகமாக எடுத்துப்பாங்க, ஆனால் நீங்கள் சொன்னீங்க பிளட்டு மாத்திரப்போ இரும்பு சத்து அதிகமாக போகிறதுனால அதை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் மாத்திரை போடணுன்னு, இது எனக்கு வந்து புதுசாக இருக்குது டாக்டர், இது எப்படி கொஞ்சம் விலகி சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஸோ மற்ற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து இரும்பு சத்து உங்களுக்கு நல்லது, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, மாதுளம்பழம் சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். பட் தாலசீமியா மேஜர் உள்ளவங்களுக்கு மாதம் ஒரு முறை நம்ம பிளட் ஏற்றும் போது ஒரு ஒரு பேக்கெட் பிளட்லேயும 200 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது, அது உடம்பை விட்டு வெளியேறாது, அது நம்ம உடம்புலேயே கல்லீரல் இருதயம் ஹார்மோன் சுரக்கிற உறுப்புகள் எல்லாத்துலேயும் தங்கிடுது. ஸோ இந்த இரும்பு சத்தை கரைச்சி அது யூரின்ல வெளில கொண்டு வரதுக்காக நம்ம கீலேஷன்னு சொல்லி மருந்து கொடுக்குறோம். ஸோ எல்லா பேஷண்ட்ஸும் டெய்லி அந்த மெடிசன் சாப்பிடலைன்னா இரு

0: உடம்பு சத்து அவங்க உடம்பில் தங்கி கல்லீரல் இருதயம் பாதிக்கப்படுது. ஸோ மந்த்லி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், டெய்லி கீலேஷன், இது ரெண்டும் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக விளக்கி சொன்னீங்க. ஸோ கேட்டுட்ருக்கீங்க, நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-0554 அப்படிங்கிற இரண்டு நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நேயர் இணைந்திருக்காரு, யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: மதியம் வணக்கம் மேடம்.
1: மதியம் வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
2: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
1: ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேளுங்க சார்.
2: மேடம் மதியம் வணக்கம். மேடம் குட் ஆஃப்டர்நூன்.
0: குட் ஆஃப்டர்நூன்.
2: இன்னைக்கு அந்த டே வந்து விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேடம். நிஜமாவே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஒரு 6 மந்த்ஸாக இந்த மாதிரி டைரக்ட் இது வந்து கிடையாது. இதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அதுக்கு வானொலிக்கு ஒரு தேங்க்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, நீங்கள் வந்து இந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் சொன்னீங்க, அது மந்த்லி போடணும்னு சொல்றீங்க. கவர்மெண்ட்ல கிடைக்குமா ப்ரைவேட்ல கிடைக்குமா? வாட் இஸ் த பிளட் குரூப் ஆஃப் த பேஷண்ட்?
0: ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் க்வெஸ்டன். ஸோ தாலசீமியா பேஷண்ட்ஸ் மற்றவங்கள மாதிரி எல்லா பிளட் குரூப்பும் இருக்கலாம். ஓ குரூப், பி குரூப், ஏபி எல்லாமே கிடைக்கும். ஸோ இவங்களுடைய பிளட் டிஸார்டர்ஸ் எல்லாம் டிசபிலிட்டி இதில் பதிவு பண்ணி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரீ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இந்த பேஷண்ட்ஸ்க்கு கிடைக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டரே இருக்குது. எஸ்பெஷலி இவங்களுக்கு அந்த பிளட்டை வந்து ஃபில்டர் ஒன்று யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுத்தா நல்லது. நார்மல் பிளட் செட்டில் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபில்டர் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரியாக்ஷன்லாம் வரக்கூடிய வாய்ப்பு கம்மி. ஸோ கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கே போனாலும் அவங்களுக்கு பிளட்டு கிடைக்கிறதுக்கு வசதி இருக்குது.
2: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே டாக்டர், இப்போ வந்து நார்மலாக ரத்த சோகை, இப்போ நம்ம சோர்வாகவே இருந்துட்டுருக்கலாம், அந்த சிம்டம்ஸ் இருந்தாலுமே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
0: ஸோ உங்களோட க்வெஸ்டன், இரும்பு சத்து குறைபாடுனாலையும் இல்லை தாலசீமியானாலையும் வரக்கூடிய இரத்த சோகைக்கு என்ன வித்தியாசம், எப்படி ரெண்டுத்தையும் நம்ம டயக்னோசிஸ் செய்ய முடியும்னு. ஸோ இரும்பு சத்து குறைபாடில் நமக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாகும், செகப்பரத்தணுக்கள் கம்மியாகும், அண்ட் செல்ஸோட அணுக்களோட சைஸ்.
1: நேர் ஒருத்தங்க இனிப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
1: வணக்கம். ஆ ஹலோ டாக்டர் தான். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சென்னையிலேருந்து உஷா பேசுகிறேன்.
1: ஓகே சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க.
3: ஹலோ.
1: ஆ பேசுங்க டாக்டர், இனிப்பில் தான் இருக்காங்க.
3: ஆ
0: சொல்லுங்க சார்.
3: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க சார்.
3: நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு வந்து 69 வயசு ஆகுது.
0: ஓகே.
3: பீரியட்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தரம் 2 டேஸ் இருக்குது. அது பதில் சொல்லுவாங்களா டாக்டர் அம்மா?
0: இது பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வெறும் ரத்த நோய் நிபுணர் தான். ஸோ இது நீங்கள் உங்களுடைய டாக்டர் பார்த்துக்கோங்க, பிகாஸ் இதில் நான் எக்ஸ்பர்ட் இல்லை. ஐ எம் ஸோ சாரி.
1: நன்றி சார். நன்றி. நன்றி. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம ரத்த இரும்பு சத்து பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ரத்த சோகை அதெல்லாம் அதை நீங்கள் தொடர்ந்து தொடங்க.
0: ஸோ நம்ம நாட்டில் நிறையா பார்க்குறது இரும்பு சத்து குறைபாடு தான். ஏன்னா நம்மளோட டயட் சரியில்லை, நிறையா பேர் இரும்பு சத்து உள்ள ஆகாரம் சாப்பிட்றதில்லை, இல்லை டீ நிறையா குடிப்பாங்க, இல்லை யங் கேர்ள்ஸுக்கு பீரியட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, இதனால் பிளட் லாஸ் ஆகுறதுனால அயர்ன் டெஃபிஷியன்சி. பட் அதில் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன க்ளூ கிடைக்கிறது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் MCV ஒன்று பார்க்குறோம், அது செகப்பிரத்த அணுக்களோட சைஸ், அது கம்மியாக இருக்கும். அது ரெண்டுத்துலேயுமே கம்மியாக இருக்கும், அயர்ன் டெஃபிஷியன்சி, தாலசீமியா மைனர். பட் RBC கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது இரும்பு சத்து குறைபாடுனா கம்மியாக இருக்கும். ஆனால் தாலசீமியா கேரியராக இருந்தால் இல்லை மைனராக இருந்தால் அந்த RBC கவுண்ட் ஹையாக இருக்கும். ஸோ இந்த க்ளூ உங்களுடைய டாக்டர் பார்த்து உங்களுக்கு தாலசீமியா கேரியராக இருக்கும் சந்தேகப்படுறேன்னு முதலே அட்வைஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு தாலசீமியா மேஜர் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து டாக்டர்ஸ்குள்ளேயே நிறையா நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், நாட் ஜஸ்ட் பேஷண்ட்ஸ் ஆர் ஜென்ரல் பப்ளிக். ஸோ இதை பற்றி நிறையா பேசினா தான் அவேர்னஸ் வரும்.
1: ஓகே டாக்டர், நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்.

0: விழுப்புரம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார் பேசுறேன்.
1: வணக்கம் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க சார்.
0: வணக்கம் டாக்டர் அம்மாவுக்கும் வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
0: அதாவது இந்த அந்த இரத்த சோகையினால குழந்தை பிறப்பதற்கு வந்து இந்த ஏதாவது தடைகள் இருக்கிறதாம்மா? அதாவது அதை பத்தி கேட்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு வரக்கூடிய மென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மாதத்துல 2 முறை வருகிறதுமா? அதாவது ரெகுலரா பாத்தீங்கன்னா 1 முறைதான் வரணும். அப்படி இல்லாம ரெகுலரா அன்கண்ட்ரோலா வருது. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
2: ஓகே, நன்றி. ஸோ உங்கள் க்வெஸ்டனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், ப்ரெக்னன்சி போது இரத்த சோகை இருந்தால் அது பிரச்சனை தான். ஏன்னா அந்த பேபிக்கு உண்டான இரும்பு சத்தெல்லாம் அம்மா கிட்டேருந்து தான் போகிறது. அம்மா உடம்புல இரும்பு சத்து இருக்கோ இல்லையோ பேபி வளர்ச்சிக்கு அதை எடுத்துக்கும். ஸோ அதனால் அம்மா ரொம்ப வீக்காகி ஹீமோக்ளோபின் கம்மியாச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரெக்னன்சியில் இருக்கிற அனீமியாவை ரொம்ப அக்ரெசிவாக நம்ம சிகிச்சை செய்யணும். அவங்களுக்கு டயட் பற்றி சொல்லணும். அண்ட் இரும்பு சத்தை சம்டைம்ஸ் ட்ரிப்ஸ் மூலியமாக கூட கொடுக்குறோம், இப்போது ஐவி அயர்ன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெக்னன்சியில் அனீமியா வராமல் தடுக்கிறதுக்கு மாத்திரை கண்டிப்பாக இரும்பு சத்து மாத்திரை எல்லோரும் போடணும். ஏன்னா சில பேரெல்லாம் இரும்பு சத்து மாத்திரை ப்ரெக்னன்சியில் போட்டால் குழந்தை கருப்பாகும்னு போடாமல் இருப்பாங்க, இல்லை அஜீர்ணம் இருக்குன்னு போடாமல் இருப்பாங்க. அது செய்யக்கூடாது. ப்ரெக்னன்சி போது அயர்ன் சப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதம் 2 முறை பீரியட் வந்தால் அதனால் இரும்பு சத்து குறைபாடு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பீரியட் ஹெவியாக இருக்கிறதுனால. ஸோ இது கைனகாலஜி டாக்டர் பார்த்து அதுக்கு வேண்டிய சிகிச்சை செஞ்சு அந்த பீரியடை கண்ட்ரோல் பண்ணால் நல்லது.
1: ஓகே டாக்டர். அடுத்த நேயர் வணக்கம். எனக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் டாக்டர். இப்போ வந்து அயன் டேப்லெட் எடுத்துக்கிறோம், அயன் ஓவர்லோட் அப்படிங்கிறது என்ன? அது வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுது டாக்டர்? அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம இதை வந்து தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார்.
3: ஹலோ,
1: இணைப்பில் இருக்கீங்க. உங்களோட ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுங்க சார். டாக்டர்கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேளுங்க சார்.
3: தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ரத்த சுகை அப்படின்னு சொல்றீங்களே, அது வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, இல்லை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
2: ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாகிறது தான் இரத்த சோகை. ஸோ நார்மல் ஹீமோக்ளோபின் 12 கிராம் பெண்களில், 13 கிராம் ஆண்களில். முக்கியமாக நம்ம நாட்டில் இது இரும்பு சத்து குறைபாடுனால வருது. சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனாக இருந்தால் வைட்டமின் B12 சத்து குறைபாடுனால கூட இருக்கலாம். ஸோ டயட் கரெக்டாக இருக்கணும். ஸோ நெட்லலாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் என்ன, இரும்பு சத்து எதுலெல்லாம் இருக்குது, இப்போது அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட் எடுக்கணும். ரொம்ப சின்ன பேபிஸ்க்கு நிறையா பால் கொடுத்தாலும் இதனால் கூட அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வருது. ஸோ ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் பாலெல்லாம் குடிப்பாங்க, அதெல்லாம் கம்மி பண்ணணும். ஸோ ஹெல்த்தி டயட். இப்போது பீரியடெல்லாம் ஹெவியாக இருந்தது, அதனால் இரத்த சோகை வரலாம். ஸோ அதை பார்த்துக்கணும். அடல்ட் மேல், அடல்ட் ஃபீமேல், அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாச்சுன்னா குடலில் ஏதாவது ப்ளீடிங் இருக்கா, புண்ணு இருக்கா, அது கண்டிப்பாக எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்து அதை சரி பண்ணி அது அப்போ தான் ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு ஒரு வயசுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம பரிசோதனை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் செய்கிறோம்.
1: ஓகே, இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயமா ஓவர்லோட் ஆகும்போது?
2: நீங்கள் கேட்குறது அயர்ன் ஓவர்லோட். ஸோ அயர்ன் ஓவர்லோட் தலசீமியா பேஷண்ட்ஸில் மட்டும்தான் வருது. பிகாஸ் மந்த்லி ஒரு முறை நம்ம ரத்தம் ஏற்றுறோம், மாதம் ஒரு முறை ரத்தம் ஏற்றும் போது இந்த இரும்பு சத்து அவங்க பாடியில் சேர்ந்து போயிடுது. ஸோ இதனால் கல்லீரல், இருதயம் முக்கியமாக பாதிக்கப்படுது. ஸோ ஃபெரிட்டின்னு சொல்லி பண்ணக்கூடிய டெஸ்ட்டு இப்போது அது 1000க்கு கம்மியாக இருக்கணும். சில பேருக்கு 3000, 4000, 5000 அவ்வளோலாம் அதிகமாக இருக்குது. ஸோ அது டெய்லி கீலேஷன் மெடிசன் சொல்கிறோம், அந்த இரும்பு சத்தை நல்லா யூரின்ல கரைஞ்சி வெளில வர மாதிரி கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ், அதை டெய்லி கொடுக்கணும். ஸோ தலசீமியானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாதம் ஒரு முறை பிளட்டு போடணும், ப்ளஸ் டெய்லி அயர்ன் கீலேஷன் பண்ணணும். ஸோ இது லைஃப் லாங் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது காப்பீடு திட்டம் ஸ்கீமில் இருக்கிறதுனால எல்லா எந்த ஹாஸ்பிட்டல் அவங்க வீட்டு பக்கத்தில் சிஎம் ஸ்கீம் இருக்கோ அங்கே போய் எடுத்துக்கலாம் மெடிசன்ஸ். ஸோ கீலேஷன் போடாமல்

0: கூடாது. அந்த சிம்டம்ஸ் இல்லாததுனால நிறையா பேஷண்ட்ஸ் அந்த கீலேஷன் மெடிசன் கரெக்டாக எடுக்கிறது இல்லை. ஏன்னா இரும்பு சத்துனால் அதிகமாக இருக்கிறதுனால எந்த சிம்டம்ஸும் முதல்ல இருக்காது. அதனால் சின்ன வயசில் அது கொஞ்சம் இர்ரெகுலராக இருப்பாங்க. பட் எவ்ரிடே கரெக்டாக மெடிசன் போட்டால் ஃப்யூச்சரில் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும்.
1: ஹெல்த்தியாக இருக்க முடியும், ஆனால் சரி பண்ண முடியுமா கம்ப்ளீட்டாக?
0: ஸோ கம்ப்ளீட் க்யூர்ன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி மஜ்ஜை மாத்து சிகிச்சை இது மட்டும்தான் இருக்குது. அது டோனர் யார் இருக்காங்க, அவங்களோட மஜ்ஜையோட மேட்ச் ஆகக்கூடிய டோனர் குடும்பத்திலே இருக்காங்களா, இல்லை உலகத்தில் 30 மில்லியன் டோனர் பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த டோனர் அன்ரிலேட்டட் டோனர் யாராவது இருக்காங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் மேட்ச் அம்மா அப்பா இல்லை பிரதர் சிஸ்டர் டேந்து கூட நல்லபடியாக அந்த மஜ்ஜை மாத்து சிகிச்சை செஞ்சு குணப்படுத்த முடியும். ஸோ யாராக இருந்தாலும் 7 வயசுக்கு கம்மியாக இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அவங்களோட சக்ஸஸ் ரேட் எல்லாம் 90%க்கு மேலே 90%க்கு மேலே நல்லபடியாக நல்லாறாங்கிற. ஸோ சீக்கிரமாக உங்கள் டாக்டர்கிட்ட போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மஜ்ஜை மாத்து சிகிச்சை பற்றி பேசுங்க.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து கேட்போம், கேள்வி கேட்குறேன். அதுக்கு முன்னாடி தலசமியா தினத்தை ஒட்டி ரத்தவியல் நிபுணர் டாக்டர் ரேவதிராஜ் கூட நம்ம வந்து லைவ் ஷோ பண்ணிகிட்ருக்கோம். நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணுங்கள் 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298-6-00-38 அப்படிங்கிற நம்பர், இல்லைனா 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம். நம்பர் திருப்பியும் சொல்கிறேன், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. நேர் வந்தவங்க இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம், நான் ஜெயச்சந்திரன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பேசுறேன்.
1: ஓகே சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க சார்.
2: சந்தேகம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு நோ, நான் வந்து ஐ பீன் டூயிங் பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் ஃபார் தாலசீமியா சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்மோர்க்கு வந்து 2006 பண்ணிட்டு இருக்கேன்
1: நான். ஓகே.
2: அண்ட் எவ்ரி இயர் வி டு 5, இந்த மாதம் 3 கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து தி ஆர் டூயிங் போன் மேரோ டிரான்ஸ்பிளான் இன் டிஃப்ரெண்ட் மேனர். அது என்ன, அது எப்படி, அது ஏதாவது கேன் ஷீ த்ரோ சம் லைட் ஆன் தட்?
0: ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தாலசீமியா பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரம் 2006 பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. இட் இஸ் வெரி கமெண்டபிள், இட்ஸ் அ வெரி நோபல் சர்வீஸ். ப்ளீஸ் கண்டினியூ டூவிங் இட். ஸோ தட்ஸ் இந்த மாதிரி நிறையா பேர் இந்த பேஷண்ட்ஸு இல்லை யூனிட்ஸை அடாப்ட் பண்ணி பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் பண்ணாங்கன்னா, ஏன்னா பிளட் இஸ் லைஃப் ஃபார் தெம், அண்ட் விதவுட் பிளட் டோனர்ஸ் நம்மளால் பேஷண்ட்ஸை ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ மந்த்லி மந்த்லி பிளட்டு போடுறவங்களுக்கு இதை விட்டு வெளியில் வரணும்னா ஹெல்த்தி போன் மேரோ டோனர் தேவை. ஸோ 30% பேஷண்ட்ஸ்க்கு பிரதர் ஒரு சிஸ்டர் ஃபுல்லி மேட்ச் டோனராக இருக்காங்க, இல்லை அவங்க அம்மாவோ அப்பாவோ கூட ஃபுல்லி மேட்ச் டோனராக இருக்கலாம். இன்னொரு ஒரு 30% பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வேர்ல்டு வைட் டோனர் சர்ச் பண்ணுறோம். அதில் யாராவது ஒரு வாலண்ட்ரி டோனர் மேட்ச் ஆனாங்கன்னா அவங்க போன் மேரோ செல்ஸ் எடுத்து ஏற்றுறோம். இல்லைனா 40% பேஷண்ட்ஸ்க்கு ஹாஃப் மேட்ச், 50% மேட்ச் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஹாப்லோ ஐடென்டிக்கல் டிரான்ஸ்பிளான். ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்குமே டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி தாலசீமியா சொசைட்டிஸ் எங்கே இருக்கோ அதை பற்றி பேசினா நல்லது. ஏன்னா மந்த்லி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் லைஃப் லாங் போடுறது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். ஸோ ஏர்லியாகவே டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷன் இருக்கா இல்லையா நம்ம குழந்தைக்கு, அது பண்ணால் அவங்களுக்கு நல்லதான்னு மருத்துவரோட பேசி அதை டிஸ்கஸ் பண்ணால் நல்லது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பின்னு ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன மரபணுக்கள் குறைபாடோ அந்த மரபணுக்களை நம்ம உடம்புலையே செலுத்துகிற மாதிரி, பட் அது வர மட்டும் நமக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒன்லி கியூரேட்டிவ் ஆப்ஷன்.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடம் வணக்கம். மேடம், மன்னார்குடியில இருந்து ஜே முருகையா பேசுறேன். உங்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் இங்க தெளிவா கேக்குது மேடம், ரொம்ப நன்றி.
1: நன்றி சார். ஆ பேசுங்க சார்.
3: வணக்கம் டாக்டர் அம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: என்னோட குழந்தை இப்ப வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சிட்டு இருக்காங்க, ஒரு ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த 3 days ப்ராப்ளம் வந்ததுனாக்கா கிட்டத்தட்ட 15-20 இந்த மாதிரி ஆயிடுது. உடனே அவங்க போன் பண்ணி பிளட் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு, நீங்க வந்து அழைச்சிட்டு போய் இது பிளட் ஏற்று விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி 2 முறையும் நான் அது மாதிரி செஞ்சிருக்கேன். அவங்க அந்த பாப்பா அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி

0: ஆனா எப்படி பார்த்தாலும் அது அந்த பீரியட் வரப்போ டக்குன்னு குறைஞ்சி போயிருது, மனசுக்கு கஷ்டப்படுது. அதுக்கு தீர்வு என்ன டாக்டர் சொல்லுங்க டாக்டர்?
1: ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் க்வெஸ்சன். ஸோ நிறையா யங் பீப்புளுக்கு இது பிரச்சனை தான். பீரியட் ஹெவியாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் கம்மி. ஸோ ஏற்கனவே இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் இரும்பு சத்தே உடம்பில் இருக்காது. ஒரு ஒரு பீரியட் போதும் ரத்தம் லாஸ் ஆகும்போது இன்னும் கூட ஹீமோக்ளோபின் கம்மி ஆகிடுது. ஸோ இதுக்கு ரத்தம் ஏற்றுறது கண்டிப்பாக சிகிச்சை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹார்மோன் மாத்திரைகள் போடணும். அது ஒரு 3-4 மாதம் பீரியடை கண்ட்ரோலில் வச்சுருந்து அதுக்கப்புறம் இரும்பு சத்தை டேப்லெட்டாவோ இன்ஜெக்ஷனாவோ கொடுத்து அவங்க டயட்டை மாற்றி இரும்பு சத்து நல்லா உள்ள டயட்டாக கொடுத்தா அந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு நல்லபடியாக குணமாயிடும். இது டெம்பரரி ப்ராப்ளம் தான். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், அவங்களுக்கு ரத்தம் கட்டுறதில் குறைபாடு இருக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான டெஸ்டிங்கும் செஞ்சால் நல்லது. ஏன்னா ரத்தம் கட்டுறதில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரிப்படுத்தணும் முதல்ல.
2: ஓகே டாக்டர், அந்த நேயருக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: மேடம், நான் போரூர்லேருந்து சீனிவாசன் பேசுகிறேங்க.
2: ஓகே சார், டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க சார்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம், எனக்கு வந்து பிளட்ல வந்து ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க.
1: ஓகே.
3: அதுல வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து 6.1 இருந்ததுங்க.
1: ஓகே.
3: அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. இன் மோஷன் கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதுல ஒண்ணுமே ட்ரேஸ் ஆகல. அதனால கொஞ்சோண்டு வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து 8.9 இருக்கு.
1: ஸோ அடல்ட் மேலில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் எப்போவுமே குடலில் ஏதாவது புண்ணு இருக்கா, எங்கேயாவது ரத்த கசிவு இருக்கான்னு அப்பர் ஜிஐ எண்டோஸ்கோப்பி, லோவர் ஜிஐ எண்டோஸ்கோப்பின்னு அதை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நார்மலாக சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடு வரக்கூடாது. ஸோ கண்ணுக்கு தெரியாத ஏதாவது புண்ணு இருக்கா குடல்லன்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ கேஸ்ட்ரோ டாக்டர் பார்த்து கரெக்டாக சிகிச்சை பண்ணிக்கோங்க.
2: ஓகே டாக்டர், நேர் வந்து புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபுட்டு பற்றி அவரும் கேட்டார். அதே மாதிரி நம்ம உணவு முறை எந்த மாதிரி எடுத்துக்கணும், அதை எப்படியெல்லாம் மாற்றணும், அதை சொல்லுங்கள் டாக்டர். எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த நம்மளோட ஃபுட்டு?
1: ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்ட டயட்ரி அட்வைஸ், அது வந்து அயர்ன், B12, இது ரெண்டும் தான் ரத்தத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அயர்ன், இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாப்பிட்ற பச்சை காய்கறி, பருப்பு, நான்வெஜ்ஜில் தான் நிறையா இரும்பு சத்து இருக்குது. ஸோ முட்டை, சிக்கன், ஃபிஷ் அண்ட் ஃப்ரூட்ஸ், எல்லா பழங்கள்லேயும் வைட்டமின் சி சத்து இருக்குது. ஸோ சத்து மாவு கஞ்சி, ராகி, வெல்லம் போட்ட கஞ்சி, இதிலெல்லாம் கூட நமக்கு இரும்பு சத்து, முளைக்கட்டின பயிர், அதெல்லாம். B12 பார்த்திங்கன்னா மெயின்லி டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால், தயிர், அதிலெல்லாம் B12 இருக்குது, ப்ளஸ் முட்டை. ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸ், ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு டெய்லி சாப்பாடில் நமக்கு ஒரு பழம், ஒரு க்ரீன் வெஜிடபிள், ஒரு பருப்பு, இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். நிறையா நம்மளோட சவுத் இண்டியன்ஸில் பழத்துக்கு அது அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ டெய்லி கண்டிப்பாக சாப்பிட்ணும். பட் உங்கள் ஃபேமிலியில் யாராவது தாலசீமியா மேஜர் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் டயட்டில் பெரும்பாலும் நம்ம சொல்கிறோம் கால்சியம் சத்து அதிகமாக உள்ள சாப்பாடு சாப்பிட்டா நல்லது. பால், தயிர், சீஸு, பன்னீர் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா அவங்களுடைய எலும்புக்கு இது வீக் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
2: அயன் டேப்லெட்ஸ்க்கு பதிலாக இந்த
1: கால்சியம் உள்ளது தாலசீமியா பேஷண்ட்ஸ்க்கு நல்லது.
2: அப்போது இந்த பொருட்கள்லாம் சாப்பிடும்போது அயன் டேப்லெட்ஸ் நமக்கு தேவைப்படாதா டாக்டர்?
1: ஸோ அயன் டேப்லெட் தேவைப்படக்கூடிய ஒரே டைம் நமக்கு ஆக்சுவலாக ப்ரெக்னன்சி போது தான். மீதி டைம் எல்லாம் நம்ம நார்மல் ஹெல்த்தி சாப்பாடு சாப்பிட்டாலே அது வழியாகவே நமக்கு அயன் கிடைக்கணும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 60% விமன், 70% சில்ட்ரன் அயன் டெஃபிஷியன்ட். ஏன்னா நம்மளோட டயட் சரியில்லை. ஸோ முதலேருந்தே எல்லா மதர்ஸும் அவங்களோட டயட் அவங்க முதல்ல தன்னை மாற்றிட்டு தன்னோட சில்ட்ரனுக்கு மாற்றிட்டா தென் வீல் ஹாவ் அ ஹெல்த்தியர் இந்தியா.
2: ஓகே, இப்போ அயன் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த அயனை கம்மி பண்ணுறதுக்கான டேப்லெட் போடுறதுக்கான சான்சஸ் வருமா?
1: ஸோ டயட்லேருந்து வரக்கூடிய

0: அயன் அது அயன் பாய்சனிங் வரக்கூடிய வாய்ப்பே வெரி ரேர். பிகாஸ் நம்மளோட பாடியே 10 மில்லிகிராம் அயன் சாப்பிட்டா அதில் 1 மில்லிகிராம் தான் ஜீரணம் பண்ணுறது. பட் அயன் டேப்லெட்னால பிரச்சனைகள் வரும். ஸோ அயன் டேப்லெட் எப்போவுமே வீட்டில் கீழே வைக்கவே கூடாது. சில்ட்ரன் ஏதாவது எடுத்து ஜெம்ஸு அந்த மாதிரி நினச்சி சாப்பிட்டுட்டாங்கன்னா அயன் பாய்சனிங் வரும். ஸோ அந்த அயன் டேப்லெட்ஸ் மட்டும் எப்போவுமே கபர்ட் மேலே வச்சுக்கணும், குழந்தை கைக்கு எட்டாமல்.
1: ஓகே, அயன் பாய்சனிங் அப்படிங்கிறது புது வார்த்தையாக தெரியுது. அது வந்து பெரியவங்களுக்கும் அந்த பாய்சன் அது மாதிரி ஆகிடுமா இல்லை குழந்தைங்களுக்கு மட்டுமா டாக்டர்?
0: சில சமயம் அது தெரியாமல் அது சாக்லேட்டுன்னு நினச்சி ஒரேடியாக 4-5 சாப்பிட்டுட்டாங்கன்னா அது அப்போது ஓவர்லோட் ஆகுது. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது.
1: ஓகே, அப்போ இனிப்பாக இருக்கும் அந்த சாந்திர டேப்லெட் அப்படி தானே? ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம், கொஞ்ச நேரம் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். சரி ஓகே, நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைகள் ஓய்வுதலை படத்துலேருந்து புத்தம்புது காலை அப்படிங்கிற பாட்டு, எஸ் ஜானகியோட வாய்ஸில், கங்கை அம்மனோட லிரிக்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: நேரம் 3:51 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப் நியூ துளிப்புலி நாளில் ஹலோ டாக்டர் நேஷ் தான் இவ்வளோ நேரம் கேட்டுருந்தீங்க. நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. டாக்டர்கிட்ட இன்னும் சில க்வெஸ்சன்ஸ் வந்து எனக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்காக நான் கேட்குறேன். ஓகே டாக்டர், இப்போ நம்ம நேயர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு தேவை, எப்படி அவங்க ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஸோ ரொம்ப நன்றி இந்த க்வெஸ்டனுக்கு. எனி ப்ரெக்னென்ட் உமன் அவங்க டாக்டர்கிட்ட எனக்கு தாலசீமியா கேரியர் இருக்கா இல்லையா டெஸ்ட் செய்யணும், இந்த சிம்பிள் பிளட் டெஸ்ட் செய்யுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணால் நல்லது. ஏன்னா நம்ம கேரியராக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது, பட் நம்மளும் கேரியராக இருந்து பார்ட்னரும் கேரியராக இருந்தால் பேபி அஃபெக்ட் ஆகிறதுக்கு 25% சான்ஸ் இருக்குது, இது வராமல் தடுக்கலாம். ஸோ இதுக்கு உண்டான விழிப்புணர்வு இன்றைக்கி நம்ம இது இது இந்த செய்தியை கேட்டு யாராவது ஒரு ப்ரெக்னன்சி இந்த மாதிரி தாலசீமியா வராமல் தவிர்க்க முடிஞ்சதுன்னா அதுவே நம்ம இன்னைக்கு நல்ல வேலை செஞ்சுருக்கோம்னு அர்த்தம். ஸோ நிறையா பேர் டெஸ்ட் பண்ணணும். செகண்ட், நிறையா பேர் உங்களோட தெரிஞ்சவங்க எனி ஒன் 18-55 இருக்கவங்க யார் வேணால் பிளட் டோனராக இன்னைக்கு பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ரத்தம் தேவைப்படுது, தாலசீமியா பேஷண்ட்ஸ், ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ், ஆப்ரேஷன் காகவே காத்திருக்கிற பேஷண்ட்ஸ். ஸ்பெஷலி தாலசீமியா பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம்லாம் ரத்தம் டோனர் கிடைக்கிறதே கஷ்டம், ஏன்னா எல்லோரும் லீவில் இருக்காங்க. ஸோ கேம்ப்ஸ் கிடைக்காது, ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ உங்களுடைய பிஸி வேலை ஷெட்யூல்லேருந்து ஒரு 5-10 நிமிஷம் டைம் எடுத்து ஒரு பக்கத்தில் உள்ள பிளட் பேங்க்குக்கு போய் பேஷண்ட்ஸ்க்காக ரத்த தானம் செஞ்சால் நல்லது. நம்ம பிளட் டோனராக இருந்தால் நம்ம உடம்பும் ஃபிட்டாக இருக்கும், நம்ம ஒழுங்காக சாப்பிடுவோம், நேரத்துக்கு சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஃபிட்டாக இருப்போம். அது ஒரு ரத்தம் யூனிட்லேருந்து 4 உயிர்கள் நம்ம காப்பாற்றலாம். ஸோ எவ்வளோ முடியுமோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப்லேயோ இல்லை பக்கத்து பிளட் பேங்க்லேயோ டோனராக இன்றைக்கி பதிவு பண்ணிக்கோங்க.
0: ஓகே டாக்டர், சிறப்பாக சொன்னீங்க. ஒரு பிளட் டோனர்ட்டேருந்து 4 பேரை காப்பாற்றலாங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அப்புறம் இன்னொரு என்னென்னா, அரசு மருத்துவமனைகளில் எந்த மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது? இப்போது கேரியர் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்குதா இல்லை செலவு அதிகமாக இருக்கா டாக்டர்?
1: ஸோ கேரியர் டெஸ்டிங்கன்றது அதிக செலவில்லை, அரசு மருத்துவமனையில் அது ஃப்ரீயாக கிடைக்குது. வெளியில் நம்ம பண்ணோன்னா ஒரு கிட்டத்தட்ட 250-300 ரூபா செலவாகுது. ஆனால் அது பண்ணுறதுனால இந்த மாதிரி பாதிக்கப்படாத ஒரு குழந்தை லைஃப் லாங் கஷ்டப்படாமல் ஒருத்தர் பிறக்கலான்னா அது ஐ திங்க் இட்ஸ் வேர்த் இட். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு சார்ஜ் போடக்கூடாது, அது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர். செகண்ட், கவர்மெண்ட்லேயே கோல் இண்டியா ஃபண்டுன்னு ஒன்று அவைலபிள். அந்த கோல் இண்டியா ஃபண்டில் ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காப்பீடு திட்டம் மூலயமா ஃபுல் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை கவர்டாக இருக்குது. ஸோ தாலசீமியான்றது மாதம் உள்ள பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், கீலேஷன், அது கூட நம்ம சிஎம் ஸ்கீமில் கவர்டு. ஸோ நிறையா என்ஜிஓஸ் இருக்குது, தாலசீமிக்ஸ் இண்டியா, வாலண்ட்ரி என்ஜிஓஸ் நிறையா பேர் தாலசீமியா பேஷண்ட்ஸ்க்காக உதவி செய்ய முன் வராங்க. ஸோ எங்கே உதவி கிடைக்கும்னு கேட்டு கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட வாழ்க்கையும் நல்லா ஃபிட்டாக நல்லா இருக்கணும். அண்ட் தாலசீமியான்றதுனால நம்ம ஹோல் குடும்பமே பாதிக்கப்படாத எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக உங்களுடைய ஃபேமிலியை பார்த்துக்குங்க.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த ஸ்கீம்லாம் சொன்னீங்களா, அதை எப்படி வந்து மக்கள் ஈஸியாக அணுக முடியுமா?
1: ஸோ எல்லா ஸ்கீம்ஸும் தாலசீமியா ஃபவுண்டேஷன் நெட்டில் பார்க்கலாம், இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் கேட்கலாம், இல்லைன்னா தாலசீமியா சொசைட்டி உங்கள் ஏரியாவில் என்ன இருக்குது அங்கே போய் கேட்டால் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அது கண்டிப்பாக எடுத்து சொல்லுவாங்க.
0: ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்களுக்காக நிறைவாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க சொல்லுங்கள் டாக்டர்?

0: ஸோ அனீமியா ப்ரிவென்ஷன், இரத்த சோகை ப்ரிவென்ஷன் அது ரொம்ப பெரிய தேவை நம்ம நாட்டுக்கு. ஸோ யங் விமென் அண்ட் யங் சில்ட்ரன் கண்டிப்பாக நல்லா இரும்பு சத்து உள்ள சாப்பாடு சாப்பிட்டு அனீமியா ப்ரிவென்ஷன் செஞ்சுக்கோங்க. அண்ட் பேபி பிளானிங் ஏதாவது இருந்ததுன்னா தாலசீமியா டெஸ்ட்டு செஞ்சுக்கோங்க ஃபார் அ ஹெல்த்தியர் இந்தியா. தேங்க்யூ.
1: ஓகே டாக்டர், உங்களோட பிஸி டைமில் எங்களோட ஸ்டுடியோக்கு வந்து எங்களோட நேயர்களுக்கும் சரி என்னோட கேள்விகளுக்கும் சரி ரொம்ப அழகாக வந்து நீங்கள் பதில்களை சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து நானும் இப்போதைக்கு வைண்ட் அப் பண்ணிவிட்டு கிளம்புறேன். ஸோ உங்ககிட்டேருந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறதுனா உங்கள் ஆர்ஜே கவிதா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं शक्ति सिंह। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने ऑपरेशन सिंदूर की पहली वर्षगांठ पर सशस्त्र बलों के शौर्य को नमन किया है। उन्होंने आतंकवाद और इसे बढ़ावा देने वाले तंत्र को नष्ट करने की राष्ट्र की प्रतिबद्धता दोहराई।
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று திரு விஜயுடன் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தல்களின்போது 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பரிமாற்ற

தேர்தல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதியில் மீட்புப் பணிகளில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் 7.5 கோடி பார்சல்களை அஞ்சல் துறை கையாண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி

ஆக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் ஃப்ரீ சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஸ்ரீ வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபே சைக்மன் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்றது நானே அணி. நேரம் 5:04 ஆயிட்டு இருக்கு, நீங்க கேட்டுட்டு இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடையில இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சம்மர் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து லீவ்லாம் இருக்கும், நிறைய வந்து எங்காச்சும் போகணும்னு சொல்லிட்டு பயங்கர பிளானிங்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஆனா வந்துட்டு நம்ம பிளான் இப்போ ரொம்ப நாளாக வந்து இப்போ பண்ணுற பிளான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ரொம்ப நாளாக நம்மளும் இந்த ஒரு இடத்துக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆனால் கடைசி வரைக்கும் போகவே முடியாது. ஆனால் வந்து கண்டிப்பாக எப்படியாச்சும் இந்த சம்மர்க்காச்சும் எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் அந்த பிளான் பண்ணுற அந்த பயணம் எந்த அந்த ட்ரிப்பை பற்றி நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ணலாம், பேசலாம். நீங்கள் பேச வேண்டிய கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-3-8 298-5505-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நிறைய பாடல்களும் காத்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக லாடம் திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிச்சரனோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4 எங்கையில் அமையப்போ மிஸ் சம்மதோட.

0: நேரம் 5 மணி 10 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. இந்த ரெயின்போ 91.4 நேற்று நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்க ஒரு ட்ரிப்பு. இந்த கண்டிப்பாக இந்த ஒரு சம்மர்லையாச்சும் இந்த ஒரு கோடை விடுமுறையிலையாச்சும் நான் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படி தான் நினைக்கிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்க அந்த ஒரு பயணம் பற்றி நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-38, 298-5255-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் நம்மளோட முதல் காலர் யார், இங்கிருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், எப்படி
1: இருக்கீங்க? ஊட்டி போகணும்னு ஆசை மேடம் ரொம்ப நாளா. ஆனா அந்த பக்கத்துல இருக்க ஊட்டிக்கு 10 கிலோமீட்டர் இருக்க ஊட்டிக்கு போனது இல்ல. ஆலப்புழா, கொச்சின், மூணாறு, கொல்லிமலை, ஒரு நாள் இடமா பக்கத்துல தான் போயிட்டு வர்றது. லோக்கல்ல உள்ள ஏரியா தான் பாத்துட்டு வரேன் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி. இந்த வருஷமா பிளான் பண்ணிட்டு போயிட்டு வந்துருங்க.
1: போயிட்டு வரேன் மேடம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாரும் எங்கிருந்து பாக்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.

0: யாருங்க பேசுறீங்க?
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டிமா.
0: ஜெயசீலன் சார், சொல்லுங்க சார்.
1: குற்றாலத்து போறேன்னு ஒரு ஆசை வாங்கிட்டாங்க. இப்பதான் மே மாசம் ஏப்ரல் போயிடுவேன். இந்த தேர்தல் நடத்தி காசு வர புடிச்சு வர பயத்துல போல
2: எனக்கு வந்து குற்றாலம் போயிட்டேன், குடும்பத்தோட போறதுனால கண்டிப்பா போகணும்னு ஆசைப்படும். ஆனா இப்ப நாங்க எப்பவுமே அந்த திருவிழாக்கு போயிருவோம். இந்த மாசம் வந்து இப்ப நான் வர நாடுகளும் போறோம். அது ஒரு நாள் கேம்ப், ஒரு வாரம் கேம்ப். அதனால போயிட்டு வரதுனால இப்ப நாங்க அங்க போயிருந்து அங்கிருந்து வயன் பிடிச்சு அப்படி போயிட்டு
0: வந்துடும்.
2: வாய்ப்பு,
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: ராமகிருஷ்ணன் மேடம். என்ன மேடம், ரொம்ப நாளா ஆளை காணோம்.
0: இதெல்லாம் இப்ப வந்து இப்ப வந்தாச்சு இல்ல சார்.
1: ரொம்ப நன்றி மேடம். எனக்கு வந்து கோவில் பார்க்கணும் ஆசை மேடம். எந்த கோவில்னா மயிலம் முருகன் கோயில் இருக்குல்ல,
0: ஆனா
1: டைம் இல்ல மேடம், பார்க்கணும் ஆசை, டைம் இல்ல.
0: ஓகே சார், இந்த டைம் வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணி போயிட்டு இருந்தேன். நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: அதாவது எனக்கு வந்து ராமேஸ்வரம், பாம்பன் பாலம் இதெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அது என்ன நிறைவேறல மேடம், கூடிய சீக்கிரத்துல போயிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு மேடம்.
0: ஓகே சார், ஓகே, சூப்பர் சூப்பர், கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி. நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். நிகழ்ச்சிக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-0-0-3-8-2-9-5-2-0-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமானோட வாய்ஸில் வாலினுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்போ மிஸ் அமதுள்ள

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: மணி 20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப நாளா ஒரு ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனா இது வரைக்கும் போகவே முடியல, எப்படியாச்சும் இந்த ஒரு கோடை விடுமுறையிலாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்க அந்த ட்ரிப்பை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க ஷேர் பண்ண வேண்டிய கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986-00-38, 2955-55-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில அடுத்த காலர் யார் இங்க இருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: நான் கார்த்திக் விஸ்வாமலம்.
1: கார்த்திக் சார், சொல்லுங்க சார்.
2: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா கோயிலுக்கும் போன ஆசை. நான் போல, அதான் போன ஆசை.
1: ஓகே சார், சூப்பர் சூப்பர்.

0: நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்களும் வந்து நிகழ்ச்சி கால் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986003828 2952505554 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, சொல்லுங்க மேம்.
1: வேற வேலைடா, இப்போ சம்பளிக்கிற பசங்க லீவ் விட்டாங்க, அக்கா பசங்களாம் இப்ப எல்லாம் லீவ் போறாங்க. ஏற்காடு மருந்து ஏற்காடு போயிட்டு ஜாலை சுத்திட்டு அந்த பூங்கா எல்லாம் பாத்துட்டு வரணும் மேடம். எங்க எனக்கு போன மேடம் அது கொஞ்சம் பேசிட்டு இல்ல இந்த அக்கா சுட்டு வரேன். வேற லெவ்யூ எல்லாம் பாத்துட்டு அலோ அலோ பண்றாங்க உள்ளலாம் அங்க பாத்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்.
0: ஓகே மேம், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு ட்ரிப்பு நம்ம போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் வந்து இன்னுமே போகவே இல்லை, அட்லீஸ்ட் இந்த ஒரு கோடை விடுமுறைக்காச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அந்த ட்ரிப்பை பற்றி எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களை கால் பண்ணலாம், நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் தப்பூர் மாவட்டம் அடித்தூர்லேருந்து ஆறுமுகம் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார்.
2: நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
0: நேரம் 5:23 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ மேடையில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து நம்ம ட்ரிப் வந்து பிளான் பண்ணிட்டே இருப்போம். ஸோ வந்துட்டு இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருப்போம். ஆனால் வந்து சம்டைம்ஸ் அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. எப்படியாச்சும் இந்த ஒரு கோடை விடுமுறையிலையாச்சும் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்க அந்த ட்ரிப் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டுட்ருக்கேன். நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம் பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2982500038 2952505554 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஓ மை கடவுளே திரைப்படத்தில் இருந்து சித் ஸ்ரீராமோட வாய்ஸில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போ மிஸ் அமதுள்ள

91.4 இங்க எல்லாமே உள்ள நீங்க கால் பண்ணலாம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: மாதவரம் செல்வராஜ்.
2: செல்வராஜ் சார், சொல்லுங்க சார்.
3: ஸ்ரீடிகிரம் போகணும்னு பாபா கோயிலுக்கு.
2: ஓகே,
3: வாட்டியாவது போக முடியுமான்னு.
2: ஓகே சார், ஓகே ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்யூ மேடம்.
2: ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மாலை வணக்கம். காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி டெய்லர் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
4: அதாவது எல்லா இடமும் போய் வந்தாச்சு, இதுல பக்கத்துல இருக்கிற ஒக்கணைகளும் இதுக்கு 3 போக முடிய மாட்டேன் மேடம். இதுதான் போய் வரணும்னு ஆசைப்படலாம்.
2: ஓகே சார், ஓகே, சூப்பர் சூப்பர்.
4: போய் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரியான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ,
2: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?

0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க?
1: பாப்ராஜி வந்து மாமத் இக்பால்.
0: ஓகே சார், கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க, என்ன இது?
0: நீங்க வந்து ரொம்ப நாளா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பீங்களா? அட்லீஸ்ட் இந்த ஒரு லீவுக்காச்சும் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ட்ரிப்ப.
1: ஆமாங்க, அது குற்றாலம் போலான்னு ஒரு ஆசை ரொம்ப நாளா. அதான் ஒன்னும் டைமிங் ஒண்ணு சரியா வரல. அதான் இந்த கோடைக்கு அதான் நல்லா எல்லா தண்ணிலாம் நிறைய வந்துருக்குங்கிறாங்க. அதுதான் ஒரு ஒரு ஆசை இருக்கு. 10-15 போயிட்டு வந்திருக்கேன், திரும்ப போகணும்னு ஒரு ஆசை மேடம்.
0: சூப்பர் சார், ஓகே, ரியல் பெஸ்ட் பிளான் பண்ணி போயிட்டு வந்துருங்க. ஓகே ஓகே சார், நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இன்னும் நிறைய லிஸ்னர்ஸோட நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல், பிரதீப் குமாரோட வாய்ஸ்ல, யுகபாரதியினுடைய வரிகளை, டிஎம்மானோட இசையில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: நேரமாக இந்த மாதிரி 37 நிமிஷம் ஆகிட்டுருக்கு ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிவிட்டு இங்கே இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்களா, ஒரு ட்ரிப்பு. ஆனால் இந்த சம்மர் காட்சி எப்படியாச்சும் போயிட்டு வந்துடணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த போகணும்னு நினைக்கிற அந்த இடங்கள் அந்த ட்ரிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-60-00-38, 298-60-55-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யார் இங்கே பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேம் சொல்லுங்க. மேம்
1: தாய்லாந்து போகணும்னா சார். அது ஒரு 2 வருஷமா பிளான் பண்றோம், இந்த வருஷமா அது முடியுதான்னு பாக்கணும்.
0: சூப்பர் மேம், சூப்பர். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யான் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம் ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. மேடம்
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, பேர் சொல்லவே இல்லையே.
2: ஆ தயாரி.
0: ஓகே சார், பேசலுங்க.
2: ஓகே. முக்கியமா கிளம்புற மேடம், போன வருஷம் கிளம்பத்தான் தாத்தா இறந்து போயிட்டாங்க, போக முடியல மேடம். இந்த வருஷமா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் மேடம், அது எப்படின்னு தெரியல, கடவுள்கிட்ட வழி.
0: ஓகே சார், நீங்கள் பிளான் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம், நம்ம எடுக்கிற ஸ்டெப் தானே. அப்போ எப்படியாச்சும் போயிட்டு வந்து ஓகேவா? அந்த வருஷம் நீங்கள் போயிட்டு
2: வந்துடுங்க. கண்டிப்பாக போயிட்டு வர மேடம்.
0: ஐயோ, ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
2: தேங்க்யூ மேடம்,
0: நன்றி. ஓகே, அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க? லக்ஷ்மி மேம் சொல்லுங்க. மேம்
3: நாங்கள் இப்போதான் 10 நாள் டூர் போயிட்டு வந்தோம் மேடம், ஆந்திரா, காசி, அப்புறம் வந்து கிருஷ்ணன் பிறந்த ஊர் இது அயோத்தி, அப்புறம் அயோத்தி போயிட்டு வந்தோம், கிருஷ்ணன் பிறந்த ஊர்.
0: ஓகே, சோ வந்து நீங்க பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க, போயிட்டு வந்து முடிச்சாச்சு.
3: போயிட்டு வந்தாச்சு.
0: அதே
3: தான்.
0: சூப்பர் சூப்பர் மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேர் யான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஓகே, நீங்களும் மேய்ச்சி கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-60-00-38, 298-59-55-54 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து சிலம்பரசன், ரக்ஷிதா சுரேஷ் அவங்களோட குரல்களை, தாமரையினுடைய வரிகளை, ஏராகமனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிந்திருங்கள்.

0: 2:44 ஆகிட்டு ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ரிப், நான் வந்து இங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன், ஆனா வந்துட்டு நானும் பிளான் பண்றேன், அது இன்னும் போகவே முடிய மாட்டேங்குது, இந்த சம்மருக்காச்சும் எப்படியாச்சும் போயிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ற அந்த இடங்கள் அந்த ட்ரிப்பை பத்தி எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986000038, 2952525554 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க? வணக்கம் சார், யார் இங்கே பேசுகிறீங்க? வணக்கம் சார், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ்.
0: ஓகே சார், சொல்லுங்கள் சார்.
1: மேடம், தாஜ்மஹாலை பார்க்கணும்னு ஆசை மேடம்.
0: என்ன சார்?
1: தாஜ்மஹால்.
0: ஓ ஓகே ஓகே. ஆ ஆ ஓகே. ஸோ இந்த ட்ரிப்புக்கு இந்த சம்மர் லீவுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா?
1: ஓகே சார்,
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பத்துத்தர திரைப்படத்தில் இருந்த சிஸ்டராமோட வாய்ஸில் ஏரகமோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4.

மறைய நிகழ்ச்சியில் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்க ட்ரிப் நான் எப்படியாச்சும் போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் இது வரைக்கும் போகவே முடியல. எப்படியாச்சும் இந்த கோடை விடுமுறையாச்சும் போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ட்ரிப்பை பற்றி வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணிங்க, உங்களோட அந்த நீங்கள் போக நினைக்கிற அந்த பயணங்கள் பற்றி என்னோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ கால் பண்ண அனைத்து நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு டாபிக் கூட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் உங்களுக்காக மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்தில் இருந்த அனிருத் ரவிச்சந்தர், நகுல் அபயங்கர், கேஷவ் அவங்களோட குரல்களில் உங்களுக்காக இப்பப் தமிழாவினுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிற இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதுல.

I'm out of time and all I got is 4 minutes.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தவேகா தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும் அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைவதற்கான பெரும்பான்மை ஆதரவு தவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது.

0: தாவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் பிசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக பிசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன், தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாலை கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பஹல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவைச் செயலர், மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் மட்டும் நடத்தை நெறிமுறைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிக்கான மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்டு 24ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படவுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளிலிருந்து தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை உள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: கோடை வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் வெப்பம் ஓரளவு தணிந்துள்ளது. மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இடிமின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 2 தினங்களாக மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து ஒருபுறம் தப்பித்தாலும் சாலைகளில் தேங்கிய மழை நீரினால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு

0: ஆலையினர், பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் மாசி வீதிகளில் இவற்றை நாம் காண முடிந்தது. இதேபோன்று திருப்பரங்குன்றம், திருநகர், அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் இன்று மாநகராட்சி ஊழியர்கள் பணிக்கு வந்து செல்வதிலும் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு வாகனங்களை நிறுத்துவதிலும் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். இதற்கிடையே அதிகாரிகளுக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கழிவு நீர் உறிஞ்சும் வாகனம் மூலம் நீரை அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடங்கியது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழை பெய்ததால் ஐந்தருவி மற்றும் சிற்றருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து வரத்துவங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. இருப்பினும் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதை விரைந்து முடிக்கவும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையில் இருந்து பாதுகாப்பாக வைப்பதற்காக தார்ப்பாய் கொண்டு மூடி வைத்துள்ளனர். மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

அனைத்து மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்றது. நான் யாழ் நேரம் 7:01 ஆயிட்டு நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்த பாடல நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்று ஒன்று தான், உங்களுடைய மொபைல் எடுத்து நீங்கள் கால் பண்ணலாம். 298-6-00-38 2952-5555-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக என்ன எரிந்தால் திரைப்படத்திலிருந்து கார்த்திகோட வாய்ஸ்

நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவைச் செயலர், மாநில தலைமைச் செயலர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளுமாறும், தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 39 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். தும்கூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி போலந்தின் சுசானா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ரெயின்போ கேட்டுட்டு அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்லுது. நான் யாழ்னி. நேரம் 9:16 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நிறைய நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண ரொம்ப ரெடியாக இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் உமாராமனோட குரல்களை, வாலினுடைய வரிகளை, இளையராஜாவினுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4.

9:21 ஆயிட்டு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வேலைக்காரன் திரைப்படத்துல இருந்து மனு அஞ்சித்ராவோட குரல்கள்ல மேதாவினுடைய வரிகளை இளையராஜாவினுடைய இசையில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்க.

ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக 6 to 60 வரை திரைப்படத்தில் இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ராணிக்கோட குரல்களில் இளையராஜாவினுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நெஞ்சத்தை கல்லாதி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:37 ரெயின்போ ராக்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக குங்குமச்சிமொழி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ்டானிக்கோட குரல்களை இளையராஜாவினோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

பராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜானி திரைப்படத்தில் இந்த சுஜிதாவோட குரலில் கண்ணதாசனுடைய வரிகளை இளையராஜாவினுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

9:46 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக புதுக்கவிதை திரைப்படத்தில் இருந்த கேஜே சுதாஸ் எஸ் ஜானகியோட குரல்களில் இளையராஜாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

9:55 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக, நிறைவு பாடலாக உங்களுக்காக தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணிய குரலில் இளையராஜாவுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கேன், கேட்டு இணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்றது. நான் அணி நேரம் 10 மணி 1 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன் அற்றை திங்கள் அந்நிலவில். நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக பந்த பாசம் திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரலில் உங்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:09 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்தில் இருந்த பி சுசிலாவோட குரலை கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

நேரம் 10:16 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து பி சி சிலாவோட குரல கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 10:20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மங்கையர் உள்ள மங்காத செல்வம் திரைப்படத்தில் தேசியானிகோட குரலில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீதிருங்கள்.

நேரம் 10:28 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களை, கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நின்றுங்கள்.

நேரம் 10:35 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரெவன் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனுடைய குரல்ல கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 4:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். எஸ், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருப்பேன், நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்லி. அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கமெண்ட் பண்ணலாம். நான் உங்கள் நட்ராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க தயாராக இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா அலிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்க போகிறோம். மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

4:06 ஆயிட்டு இருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, திருமழிசை அஸ்வினி நாகராஜ் கேட்டிருக்காங்க. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போ இந்த பாடல். பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

4:10 ஆயிட்டு இருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. இரவு பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போ இந்த பாடல்.

4:15 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, அடையாளம்பட்டு, ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேசன், நிஷா, ராகுல், அஸ்விதா இவங்களுக்காக நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து பாடல் இதோ.

4:21 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்கப்போகிறோம் அப்படின்னா கா கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பேர் சொல்லும் பிள்ளை.

அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம், சிவகுமார், தேவி, விதிஷா, தீபாக்ஷினி, யோகாஸ்ரீ மற்றும் சென்னை ஜோஹோ ஆகியோர் கேட்டிருக்காங்க. சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

4:31 ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக மதுரா குளத்தூர் பாலு கேட்டிருக்காங்க, முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு, அவருக்காக இப்போ இந்த பாடல்.

4:36 ஆயிட்டு இருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊரப்பாக்கம் ஐடியிலிருந்து கேட்டிருக்காங்க, ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போ இந்த பாடல்.

4:41 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, மயிலை பட்டாபி, கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி இவங்க எல்லோருக்காகவும் வெயில் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

4:47 ஆகிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, டிசி ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லட்சுமி, சஞ்சய், மோனிகா, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர், பூரம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், ஸ்ரீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, பொழிச்சலூர், பர்வதவர்தினி, இவங்க எல்லோருக்காகவும் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து விழியே கதை எழுது திரைப்பாடல் இதோ.

நேரம் 4:53 ஆயிட்டுருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி கேட்டிருக்காங்க. காலங்களில் அவள் வசந்தம் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போது இந்த பாடல்.

4:57 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது காப்பதுவே என்று தொடங்கும் தஞ்சை சிவானந்த பிள்ளை இயற்றியது ஆனந்த பைரவி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 5:09. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மங்களநாதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்வரராக சுதாரச என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது சங்கராபரணம் ராகம் ஆதிதாளம்.

நேரம் 5:27. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மங்களநாதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது நாராயணாய நமோ என்று தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம் இயற்றியது மத்தியமா ராவ.

நேரம் 5:32. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரல்.